0: நேரம் எட்டு மணி ஒரு நிமிடம் இரண்டாவது மனதாத்தில் வந்திருக்கின்றோம். எஃப்எம் 102.7 ஊடாக ஈஸ்டஃபம் டாட் சிஓட அமர்ந்திருக்கீர்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டஃபம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்டஃபம் 102.7.
1: அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அலுவலக தொடர்பிலக்கமாக அழைக்கலாம் 4162412121 மற்றும் ஈஸ்டஃபம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
0: வெளியே 12 செல்சியஸாக இருக்கிறது, அதே வழி 11 செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 8% குறைவடைய போகின்றது.
0: சரி, நாங்கள் இரண்டாவது மனத்தியாலும் இப்பொழுது போட்டி நிகழ்ச்சிகள் வந்திருக்கின்றோம். போட்டி நிகழ்ச்சி என்று வியாழக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது கரகலப்பு திரி உங்களை சந்திக்கப் போகிறது. கரகலப்பு திரியில் நாங்கள் இன்றைய நாளில் 3 திரைப்படங்களின் பெயர்களை அப்படியே குழப்பி தருகிறோம். அதிலிருந்து நீங்கள் 3 திரைப்படங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும். 3 திரைப்படங்களின் பெயர்களை நாங்கள் குழப்பி தருகிறோம். அந்த சொற்களிலிருந்து நீங்கள் 3 திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும். கரகலப்பு திரி இன்றைய நாளில் நாங்கள் தருகின்ற சொற்களாக இது இருக்கப் போகிறது.
1: நிறம், கீதம், கோபம், ஒரு நிலவுக்கு, பூக்கள் மேல், மாறாத என்னடி, வசந்த எண்.
0: சரி, இதிலிருந்து தான் நாங்கள் 3 திரைப்படங்கள் என்ன படம் என்று சொல்லி கேட்டிருக்கின்றோம். நிறம், கீதம், கோபம், ஒரு நிலவுக்கு, பூக்கள் மேல், மாறாத என்னடி, வசந்த என். இந்த சொற்களில் இருந்து நீங்கள் 3 திரைப்படங்களை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைக்கலாம். 416-5544-0040. 416-5544-0040.

0: கலகலப்பு திரிந்த நாளில் நாங்கள் மூன்று திரைப்பட பெயர்களின் சொற்களை அப்படியே குழப்பியிருக்கிறோம். அதிலிருந்து நீங்கள் என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும். மீண்டும் அந்த சொற்களை தருகின்றோம்.
1: நிறம், கீதம், கோபம், ஒரு நிலவுக்கு, பூக்கள் மேல், மாறாத என்னடி, வசந்த எண், இவைதான் அந்த சொற்களாக இருக்கிறது.
0: இந்த சொற்கள் இருந்து நீங்கள் மூன்று திரைப்படங்களின் பெயர்களை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, அழைக்கலாம். 4316554400 மனிதர்கள் நேர்களை நாங்கள் அழைத்துக் கொள்ளப் போகின்றோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: குமார்.
1: குமார், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் குமார். சொல்லுங்க குமார், என்ன திரைப்படம் நீங்கள் கண்டுபிடித்திருக்கீங்க?
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? செல்வி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வி. செல்வி, நீங்க சொல்லுங்க பாக்கலாம், என்னென்ன திரைப்படம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? நாங்க ஒன்றுமே கோவிக்க மாட்டோம் செல்வி, சொல்லுறோம்.
1: நிறம், கீதம், கோபம், ஒரு நிலவுக்கு, பூக்கள் மேல், மாறாத என்னடி, வசந்த என், இவைதான் அந்த சொற்கள்.
3: நிறம் மாறாத பூக்கள் வந்து, மற்றது
0: வணக்கம். யார்
1: பேசுறீங்க?
0: என்ன திரைப்படம் நினைக்கிறீங்க நீங்க?
3: நிறம் மாறாத பூக்கள், ஒரு வசந்த கீதம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்.
0: தெரியுமா என்னத்த கோபம்?
3: தெரியல.
0: அங்கதானே. நன்றி நன்றி
3: நன்றி.
0: அடுத்த நேரிடம் செல்ல போற உங்களோட இணைப்பில் யாரும் சொல்லி பாக்கலாம். அவங்களோட வணக்கம்.
4: வணக்கம் இருக்கிறீங்களோ?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். தேவகுமார், நீங்கள்?
4: நலமா இருக்கிறோம்.
1: சரி சொல்லுங்க, அந்த மூணு திரைப்படங்கள் என்னவா இருக்கும்?
4: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், வசந்த கீதம், மற்றது நிறம் மாறாத பூக்கள்.
0: மூன்று திரைப்படங்கள் சொல்லிக்கீங்க, பார்க்கலாம். சரியா பிள்ளையாண்டு சொல்லி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு நன்றி. எட்டு மணி 9 நிமிடம் கலகலப்பு திரி. இந்த நாளில் நாங்கள் மூன்று திரைப்படங்களின் பெயர்கள் சொற்களை எடுத்து குழப்பி தந்திருக்கிறோம். அந்த சொற்களில் இருந்து நீங்கள் மூன்று திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அழைக்க முடியும்
1: 4165544400.
5: நம்பி நம்பி BA MBA.

0: எட்டு மணி 13 நிமிடம் எஃப்எம் 102 தசமல் ஊடாக நம்ம ஒரு வினையும் கட்டுக்கொண்டிருக்கிற கலகலப்பு திரையின் நாளில் நாங்கள் 3 திரைப்படங்களின் சொற்களை அப்படி பிற பெயர்களின் சொற்களை நாங்கள் குழப்பியிருக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் என்ன திரைப்படம் பண்ணி கேட்டுக்கொண்டோம், மீண்டும் அதை நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் குழப்புகின்றோம்.
1: நிறம், கீதம், கோபம், ஒரு நிலவுக்கு பூக்கள் மேல் மாறாத என்னடி வசந்த என், இவைதான் அந்த சொற்களாக இருக்கிறது.
0: நேர்களும் மணந்து பதிலை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மணந்து சொல்லலாம், 4165 4 0 4 0 அடுத்த நேரங்களோட வணக்கம்.
2: வணக்கம் நிபாஜினி, ஜீவரஞ்சன் டோமிசந்திரன் அப்படின்னு இருக்கீங்க.
1: நல்ல சுகமா இருக்கணும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா எனக்கு தெரியலையே, குரல் வித்தியாசமா இருக்கு.
0: அப்படியா? நாங்க அப்படி இடக்கட நாங்க மிமிக்ரி செய்வோம் டோமிசந்திரன்.
2: சரி,
0: அதெல்லாம் கண்டுகொள்ள கூடாது.
2: ஓகே, பாதுகாப்பா இருக்கு என்று குறிக்கொண்டு நிலவுக்கு என்பது என்னடி கோபம்,
0: உங்களுக்கும் தெரியாது கண்டு நன்றி. அடுத்த நேரிடம் சில போர்வங்களோட இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்,
0: சரி அவர் சென்று விட்டார். அழைக்க முடியும், 4165 4 0 4 0 ஊடாக அழைத்து நீங்கள் பதிலை சொல்ல முடியும்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அலையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
9: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard & Ritson, Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மென்ட் இன்க்.
10: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: 8:22 எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடகம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். நம்ம ஒரு நீங்கள் கலகலப்பத்திரையில் நாங்கள் அன்றைய நாளில் 3 திரைப்படத்தின் பெயர்களின் சொற்களை நாங்கள் குழப்பியிருந்தோம். அதிலிருந்து என்ன திரைப்படம் என்று சொல்லி கேட்டிருந்தோம். நேர்களும் கூட இணைந்து பதில் தந்திருக்கார்கள். சரியான பதில் பார்க்கக்கூடிய நேரம் கூட வந்திருக்குது. அதுக்கு முன்னர் நாங்கள் அந்த குழப்பிய சொற்களை நாங்கள் மீண்டும் நினைப்படுத்துகின்றோம்.
12: நிறம், கீதம், கோபம், ஒரு நிலவுக்கு பூக்கள் மேல் மாறாத என்னடி வசந்த என்பதுதான் அந்த சொற்களாக தந்திருந்தோம்.
11: இதிலிருந்து நாங்கள் 3 திரைப்படங்களை நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். நேர்களும் மணந்து கொண்டு பதில் தந்திருக்கின்றார்கள். சரியான பதிலான சொல்லி பார்க்கலாம். முதலாவது படமாக நிறம் மாறாத பூக்கள் வந்து திரைப்படமாக இருக்கிறது. 79 வெளிவந்த இத்திரைப்படத்தை பாரதிராஜா எழுதி இயக்கியிருக்கிறார். திரைப்படத்துக்கு இளையராஜா இசையமைத்திருக்கின்றார். சுதாகர், ராதிகா, ரதி, விஜயன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கார்கள். 79 வெளிவந்த நிறம் மாறாத பூக்கள்.
12: இரண்டாவது திரைப்படமாக ஒரு வசந்த கீதம், 1994 வெளிவந்த தமிழ் திரைப்படமாக இருக்கிறது. டி ராஜேந்திரன் நடித்த இப்படத்தை அவரே இயக்கியும் இருக்கிறார். திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களையும் இவரே எழுதியிருக்கிறார். ஒரு வசந்த கீதம்.
11: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படம் இருக்கிறது. அதில் வந்து இதை வந்து 2025 வெளியிடப்பட்ட ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இருக்குது. இப்படத்தில் பவீஷ், நாராயணன், மெத்தியூ, தாமஸ், அனிகா, சுரேந்திரன், பிரியா, பிரகாஷ் என்று சொல்லி ஏராளமான நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த படம் 2005 வெளிவந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படம். 3 திரைப்படங்கள் நேர்களை மணிந்து கொண்டு பதிலை தந்திருக்கார்கள். இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு நேர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை கலகரப்பு திரி உங்களை சந்திக்கும்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. East FM தமிழ் செய்திகள்.
1: டொரண்டோவின் ராஜஸ் அரங்கத்தில் நிகழ்வுகளை பார்த்துவிட்டு திரும்புவோர் இலவசமாக டிடிசி பயணிக்கும் வசதிகள் இந்த கோடைக்காலத்திலும் வழங்கப்படுகின்றன. நிகழ்வுகள் பங்குபெற்றுமைக்கான அனுமதி சீட்டுகளை காண்பித்து இந்த இலவச பயணத்தை மக்கள் மேற்கொள்ள முடியும். ரசிகர்கள் வீடு திரும்புவதற்கான நம்பகரமான வழியாக இந்த இலவச பயண வசதிகள் இருக்கும் என டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
2: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய அமைச்சரவை விரிவாக்கம் இன்று இடம்பெற்றுள்ளது. 23 அமைச்சர்கள் ஆளுநர் முன்னிலையில் பதவியேற்றதை அடுத்து அமைச்சர்களின் எண்ணிக்கை 33 அதிகரித்துள்ளது. இவர்களில் அமைச்சர் செங்கோட்டையனை தவிர ஏனைய அனைவரும் புதியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியை அமைத்துள்ள காங்கிரசுக்கும் 2 அமைச்சர்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 74 ஆண்டுகளின் பின்னர் முதன்முறையாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைவதுடன் 59 ஆண்டுகளின் பின்னர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவி வகிக்கவுள்ளனர். அத்துடன் தமிழக அரசில் வரலாற்றில் முதன்முறையாக 4 பெண் அமைச்சர்கள் இம்முறை இடம்பெற்றுள்ளனர். அவினாசியின் 28 வயதான சட்டமன்ற உறுப்பினர் கமலி மிகவும் வயது குறைந்த அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளார்.
1: இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கன் மட்டக்களப்பு விஜயம் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் பாராளுமன்றில் விசனம் வெளியிட்டுள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வு தொடர்பாக நீதி வழங்கல் குறித்தோ மாகாண சபை தேர்தல் பற்றியோ மட்டக்களப்பு விஜயத்தில் ஜனாதிபதி அக்கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: இசைஞானி இளையராஜா செயல் வீரா திரைப்பட பாடல் ஒளி துவங்கியிருக்கிறது. 8:37 நிமிடம் எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .சி ஊடகம் அது நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள்.
1: நாங்கள் இந்த பொழுதில் கனடாவில் தமிழாசிரியராக பணி செய்ய விரும்புவோருக்கும் பணி செய்வோருக்குமான புதிய கற்பித்தல் அணுகுமுறைகளை கொண்ட ஒரு பயிலரங்கு பற்றிய விவரம், அதாவது செம்மொழி கல்விக்கூடம் நடாத்தும் தமிழாசிரியர் பயிற்சி பற்றிய விவரங்களை தான் கேட்டறிய போகிறோம்.
0: அது பற்றி எங்களோடு மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்வதற்காக பேராசிரியர் சுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்கள்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். இந்த பயிற்சி பட்டறை பற்றி முழுமையான விவரங்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா?
2: நிச்சயமாக. இந்த செம்மொழி கல்வி கூட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 2024 தொடங்கப்பட்டது. இந்த கனடாவில் தமிழர்களால் பெரிதும் அறியப்பட்ட பேராளுமையாக திளக்கக்கூடிய பேராசிரியர் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் அவர்களுடைய தலைமையில் இந்த செம்மொழி கல்வி கூடம் தொடங்கப்பட்டது. அவர்களுடைய தலைமையில் இந்த ஆசிரியர் படிப்பும் நடைபெற இருக்கின்றது. இந்த படிப்பு 23rd, அதாவது வருகிற சனிக்கிழமை தொடங்கி 14th வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் தனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம், அதாவது பிற்பகல் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 4 மணி நேரம் வகுப்புகளாக நடைபெற இருக்கு. எல்லாருக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் பள்ளிக்கூடத்தை முன்னிலைப்படுத்தி அதை முடித்த பிறகு வந்து கலந்து கொள்ளணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நேர ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். ஒட்டு மொத்தமாக 4 வாரங்களில் மொத்தம் 32 மணி நேரம் படிக்கக்கூடிய ஒரு 1 month பார்ட் டைம் சர்டிபிகேட் கோர்ஸ், 1 மாத கால சான்றிதழ் படிப்பாக இதை வழங்குறோம்.
0: இதில் அந்த எந்தெந்த கல்வி தகுதியில் இருப்பவர்கள் இதில் கருதப்படுகிறீர்களா?
2: ஆமா, இதுல அடிப்படையா இது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் சான்றிதழ் படிப்புங்கிறதுனால ஒரு அடிப்படை கல்வி தகுதியா நம்ம இலங்கையிலேயோ இல்ல தமிழ்நாட்டிலயோ 12ஆம் வகுப்பு தரம் 12 தேர்ச்சி பெற்றவர்களை தான் இதுல சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இது ஒரு பொதுவா ஒரு ஒரு பொதுவான ஒரு ஒரு கருத்தரங்கமோ அல்லது ஒரு கலை நிகழ்ச்சியோ அல்லது ஒரு பங்கேற்பு கூட்டமோ அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு யூனிவர்சிட்டியில எப்படி ஒரு ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் படிப்பீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இன்டர்னல் எக்ஸாமினேஷன் அப்புறம் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் மாதிரி ஒரு தேர்வுகள், அது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான ஒரு பயிற்சிகள், அவங்களுக்கு நேரடியா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நேரடி பயிற்சியாக நடத்திட்டு இருக்கோம். பலரும் இணையதளம் வழியாக நடத்துறது கேட்டிருந்தாங்க, அது நடத்த சிக்கலா இருக்கும். இது ஒரு ஆற்றல் தானே, நேரடி பயிற்சி மூலமா தான் அதை பெற முடியும். இது அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு ஆசிரியர்கள் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இது ஒரு புத்தொழி பயிற்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு கோர்ஸாக அவங்க பயன்படுத்தலாம். அல்லது புதிதாக இங்கே கனடாவுக்கு புதிதாக குடியேறியவர்கள் அல்லது நானும் ஆசிரியராக விரும்புகிறேன் தமிழ் ஆசிரியரா அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த படிப்பில் சேர்ந்தால் அவங்களுக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும்.
1: இந்த பயிற்சிக்கான கட்டணம் பற்றி விவரங்களையும் வழங்க முடியுமா?
2: ஆமாம், இது ஒட்டுமொத்தமாக அந்த 1 மாத படிப்புக்கு $300 கட்டணமாக நிர்ணயிச்சிருக்கிறோம்.
0: இதோட இந்த பயிற்சி காலம் என்பது எவ்வளவு காலமாக இருக்க போகிறது?
2: இது 1 மாதம் தான், 1 மாத கால சான்றிதழ் படிப்பு தான், சர்டிபிகேட் கோர்ஸ் தான், 1 month நம்ம நடத்துறோம். இது அதை தொடர்ந்து இது வந்து ஒரு பேசிக் லெவல வச்சுக்கிட்டா நம்ம அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் வெவ்வேறு தரங்கள்ல நடத்துவோம். இப்ப இது குறிப்பா என்னுடைய பின்புலம் இந்த ஆசிரியர் பயிற்சிய ஒரு 15 ஆண்டுகளா நடத்தின அனுபவம் இருக்கு. இதான் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு 15 ஆண்டுகள் பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக பணியாற்றிருக்கிறேன். அதை தாண்டி சீனாவில் 1 ஆண்டு பேராசிரியர், வருகிதர் பேராசிரியராக பணியாற்றிய அனுபவம், இது போன்ற 16 நாடுகளில் பணியாற்றி அங்கே ஒரு ஆசிரியர் பயிற்சிகளை கொடுத்தது, அங்கே உள்ள பாடத்திட்டங்கள், அங்கே உள்ள பாட நூல்கள்லாம் ஆய்வு செய்து அதன் மூலமா புலம்பெயர் நாடுகளில் எப்படி ஆசிரியர் பயிற்சியை கொண்டு வரணுங்கிற ஒரு பயிற்சியும் கிடைச்சிருக்கு. கூடுதலாக இப்போ நான் ஒன்டாரியோடெக் பல்கலைக்கழகத்தில் முது கல்வியல் சொல்லக்கூடிய மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் எம்எட் படிப்பு படிக்கிறது மூலமா கிடைக்கிற இந்த டிஜிட்டல் பெடகாஜி அல்லது பெடகாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய இந்த தற்கால 21st century ஸ்கில்ஸ் சொல்லக்கூடிய இந்த உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி ஒரு ஆசிரியர்கள் புலம்பெயர் சூழலில் எப்படி இருக்கணும், வகுப்பறை ஆளுமை, தேர்வு நடத்துறது எப்படி, மதிப்பீடு செய்வது எப்படி, பாடத்திட்டங்கள் பாட நூல்கள் உருவாக்குறது எப்படி, தமிழ் இலக்கிய வரலாறு, இலக்கண வரலாறு, மொழி கலை பண்பாட்டு வரலாறுகள்லாம் பாடப்பகுதிகளையும் தெரிஞ்சு கொள்வது, இந்த மாதிரி பலதரப்பட்ட செய்திகளை ரொம்ப ஓராண்டு படிக்கக்கூடிய ஒரு படிப்பை இப்போ நாங்கள் ஏற்கனவே அயலக தமிழ் ஆசிரியர்னு ஒரு டயஸ்பரா தமிழ் டீச்சர்னு ஒரு 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் நான் ஒரு 6 நாடுகளில் நடத்தியிருக்கிறேன். இந்த இந்த நாடுகளில் நடத்திய அனுபவத்தின் அடிப்படையில் இதை 1 மாதத்துக்குள்ள 1 வருஷத்துல படிக்கிற படிப்பை 1 மாதத்துக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் புதிய நுட்பங்களை, அதுவும் குறிப்பா அந்த செய்யறிவு திறன் சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற AI தொழில்நுட்பத்தின் ஊடாக எப்படி நம்ம ஆசிரியர்கள் வகுப்பறையில பயன்படுத்த முடியும் அப்படிங்கறதையும் உள்வாங்கக்கூடியதா அந்த படிப்பு இருக்கும்.
0: ஆகவே இந்த பயிற்சியில் இணைந்து கொள்வர்கள் எவ்வாறு உங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும்?
2: இணையதளத்துல போய் நீங்க அதோடைய குறிப்புகளை பார்க்கலாம், அல்லது நீங்க மின்னஞ்சல் மூலமா பெற இன்ஃபோ info@semmoli.ca அல்லது என்னுடைய செல்பேசி எண் 4379793006 அதாவது 4379793006 அப்படிங்கிற செல்பேசிக்கு தொடர்பு கொண்டா உங்களுக்கு வேண்டிய குறிப்புகளை கொடுப்போம். அதுல ஒரு விண்ணப்பம் இருக்கு, அந்த விண்ணப்பத்துல பூர்த்தி செஞ்சு நீங்க இந்த வகுப்புல சேர்ந்துக்கலாம். அல்லது அந்த இந்த இணையதளத்துல பார்த்துட்டு அல்லது இந்த குறிப்புகளை கேட்டுட்டு வர சனிக்கிழமை அதாவது மே 23 இங்க மார்க்கம் அண்ட் மெக்கானிக்கல் சந்தியில் இருக்கக்கூடிய மார்க்கம் கேட்வே அப்படிங்கிற கட்டடத்துல அமனா கான்பரன்ஸ் ஹால்ல 2855 மார்க்கம் ரோடு என்ற முகவரியில் இருக்கக்கூடிய அரங்கத்துக்கு வந்தீங்கன்னா நேரடியாகவும் இந்த வகுப்புல சேர்ந்துக்கலாம்.
0: மிக்க நன்றி பேராசிரியர் சுந்தரம் அவர்கள் இந்த தகவல் எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு.
2: நன்றி பேராளுமிகளை, ஈஸ்ட் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றி.
1: நன்றி.
0: 8:43 நாங்கள் கம்யூனிட்டி கனெக்ஷனோடு அந்த தகவலையும் பகிர்ந்திருந்தோம். அதுபோலவே மேலதிகமான நிகழ்வுகளை பற்றியும் நாங்கள் எடுத்துக்கொள்ள போகின்றோம்.
1: எனவே அந்த நிகழ்வுகள் என்று பார்க்கும்பொழுது அன்னையர் தின சிறப்பு விழா ஒன்று இடம்பெற இருக்கிறது. விழித்தரு பெண்ணே என்கின்ற இந்த நிகழ்வு மே 22 6:00 இடம்பெற இருக்கின்றது.
0: அதுபோலவே யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு புத்தக நூல் வெளியீட்டு விழாவும் இடம்பெற இருக்கிறது. சிவிக்ஸ் ஸ்காம்ப்ரோ சிவிக்ஸ் சென்டரில் இடம்பெற இருக்கிறது. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை 24 ஞாயிற்றுக்கிழமை 2:00 இடம்பெற இருக்கிறது. விவரங்களுக்கு 416-570-5261.
1: இன்னொரு நிகழ்வையும் பார்க்கலாம். கனடிய தமிழர் வலுவலர் அமைப்பு இணைந்து வழங்கும் ரிதம் அண்ட் ரன்வே நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. ஜேசிஸ் பேங்கட் ஹாலில் தான், 1686 எல்ஸ்மாய் ரோட் ஸ்காப்ரோவில் இடம்பெறப் போகிறது. மே 24 4:30 இந்த நிகழ்வு இடம்பெறப் போகிறது. தொடர்புகளுக்கு 416-728-2454.
0: கம்யூனிட்டி கனெக்ஷனோடு இணைந்திருந்தீர்கள். 8:44.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
4: உங்கள் சகல விதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
5: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage, எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
6: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8:00 to 8:30 Walk-ins welcome, appointments welcome.
7: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
8: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: நிபாஜினி சண்முகவேல்,
0: ஜீவரஞ்சன். இனிமையான இரவு. வணக்கம் நேர்களே.
1: நன்றி. வணக்கம் நேர்களே.

0: உங்கள் ஈஸ்டர் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.
1: தற்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்டர் எஃப்எம் கேளுங்க.
2: Everything you like, everything you need is found only here.
3: உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998. Bespoke Real Estate.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
6: ஸ்கேம்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் 6 சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
3: கலர் ரிப்பன்,
2: சுரேஷ்,
3: சங்கீத மேகம்,
2: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 2892729563.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
9: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் சீபா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங், 416-293-0550, 416-293-0550. goodlifeflooring.ca.
10: பாட்டுக்கு ஒரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514 416-455-3514.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
8: FM 102.7
7: ஈஸ்ட் FM.ca.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Fantast Family Dental Clinic, 1001 Fantast Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. Ilavasa aalosnegalukku 416-299-1020.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மாக்கம் ரோடு, மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
4: 416-461-6401.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KyraliTaste.com.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
6: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: விதைத்தேன், என் உயிரை உன்னிழலில் தொலைத்தேன், என்னென்னமோ பேச எண்ணி தவித்தேன்.
1: பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதே.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
4: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
5: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும், மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
3: All My Blinds, சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள் All My Blinds. நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 Cash Point.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம் ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும் ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165356
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ் கேரியர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில் எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் ஓடகீரர் மாதா மாத ரெண்டிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட் சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட் 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட் 416-580-6591.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும் 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266.
5: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா ஜூன் 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கட் அண்ட் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
6: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
3: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1ஆம் தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 6475395601, 6475395601.
4: Welcome to New Ocean Supermarket.
5: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காயை தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
6: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பா, குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
5: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
6: மீன் இறைச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
5: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
6: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
7: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச், ஸ்காப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா, பைனான்சியல் அட்வைசர், 4165582551.
12: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
9: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
8: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
9: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ.
8: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
9: அழகோ அழகு. 6477873784.
10: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
11: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
12: FM 102.7
11: East FM.

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

வானத்துக்கு எல்லை இல்லை, காற்றுக்கு வேலி இல்லை, மண்ணுக்கு அளவு இல்லை, எங்கள் முயற்சிக்கு என்றும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். காலை வணக்கம்.

அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியின் அனைத்து உயிர்களும் கொண்டாடும் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.

இந்த இனிய காலை பொழுதை எங்களுக்கு தந்திருக்கிற இறைவனுக்கு இயற்கைக்கு நன்றி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பொழுது இனிமையாக அமையட்டும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினூடே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை, 19 காலை பொழுது ஒன்று மறந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்டெஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்டெஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: 7:07
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
0: காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 9°C இருக்கிறது. தற்போதைய உணர்நிலை 6°C காணப்படுகிறது. பிரகாசமான சூரிய ஒளி நிறைந்திருக்கக்கூடிய காலை பொழுதாக இருந்தாலும் மதிய வேளையில் முயல் கூட்டம் நிறைந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 14°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கப்போகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை சனிக்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்ற நாளாக இருக்கிறது. கூடுதலாக 10 முதல் 15 mm வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்தும் நாள் முழுவதும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 100% மழைப்பொழிவிற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முயல் கூட்டம் சூழ்ந்திருக்கின்ற நாளாக சனிக்கிழமை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஓரளவிற்கு சூரிய ஒளியை காணக்கூடியதாக இருந்தாலும் 1 முதல் 3 mm வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு ஞாயிற்றுக்கிழமையும் காணப்படுகிறது. திங்கள் 20°C சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை 22°C வெப்பநிலை அதிகரிக்கும். புதன்கிழமையும் அதேபோன்ற நிலைமை நீடிக்கும். பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய வாரமாக அடுத்த வாரம் அமையப்போகிறது. வியாழன் 20°C வெள்ளி 18°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். எதிர்வரும் சனிக்கிழமை 21°C இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்த வாரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதுதான் தொடர்ந்து வருகின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.
1: என்றும் இசையுடன் உங்களுடன்

கனேடிய செய்திகள். கனடாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட தமிழர் ஒருவர் இலங்கையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் கஜேந்திரன் சந்திரசேகரம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். MV சன்சி கப்பலில் கனடாவை வந்தடைந்தவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு அகதி தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இயற்கை எய்தியதாக குடும்பத்தினர் மூலம் தகவல் வெளியாகியிருக்கிறது. இவருடைய உயிரிழப்பிற்கான காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை. 492 இலங்கை தமிழர்களோடு MV சன்சி என்ற கப்பல் 2010 ஆகஸ்ட் 13 கனடாவை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது. அல்பர்டா கனடாவின் ஒரு பகுதியாக தொடர வேண்டுமா என்பது குறித்து அந்த மாகாணத்தின் வாக்காளர்கள் விரைவில் வாக்களிக்க உள்ளார்கள். முதல்வர் டேனியல் ஸ்மித் இந்த அறிவித்தலை பிரத்யேக தொலைக்காட்சி உரையொன்றில் தெரிவித்தார். கனடாவோடு தொடர்ந்து நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து அல்பர்டா மக்கள் பொது வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி தீர்மானிக்க உள்ளார்கள். எதிர்வரும் இலையுதிர் காலத்தில் இந்த வாக்கெடுப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாகாண பொது வாக்கெடுப்பு அக்டோபர் 10 நடைபெற ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்தார். இலையுதிர் காலத்தில் நடைபெறவிருக்கும் பொது வாக்கெடுப்பின் பிரிவினை குறித்து ஒரு கேள்வியினை இணைக்குமாறு மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாகவும் முதல்வர் கூறினார். ஆல்பர்டா மாகாணம் கனடாவுடன் இணைந்திருக்க வேண்டுமா அல்லது பிரிவினை குறித்து இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமா என்பது குறித்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இது பல ஆண்டுகளில் கனடாவின் ஒற்றுமைக்கு ஏற்படும் முதல் குறிப்பிடத்தக்க சோதனையாக அமையும். வெற்றி பெற்ற மத்திய ஆதரவு ஃபோரவர் கனேடியன் மனு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட ஸ்டே ஃப்ரீ ஆல்பர்டா மனு இரண்டின் கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு புதிய கேள்வினை அக்டோபர் 19 நடைபெறவிருக்கும் மாகாண பொது வாக்கெடுப்பில் தமது அரசாங்கம் இணைக்கும் என முதல்வர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் அல்பர்டா மாகாணத்தின் சுதந்திரம் குறித்து இரண்டாவது பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என்பதையும் இந்த வாக்கெடுப்பின் போது வாக்காளர்கள் தீர்மானிப்பார்கள். இந்த நிலையில் அல்பர்டா கனடாவுடன் இணைந்திருப்பதை தான் ஆதரிப்பதாக முதல்வர் டேனியல் ஸ்மித் அறிவித்துள்ளார். மாகாண பொது வாக்கெடுப்பின் பிரிவினைக்கு தானும் தனது கட்சியும் தனது அரசாங்கமும் அவ்வாறே வாக்களிக்கும் என்றும் அவர் கூறினார். தமது தனிப்பட்ட ஆதரவு நிலைப்பாட்டை தவிர்த்து 100,000+ ஆல்பர்டா மக்களின் ஜனநாயக உரிமைகளில் தலையிடும் ஒரு தவறான நீதிமன்ற தீர்ப்பால் மிக கவலையடைந்திருப்பதாகவும் டேனியல் ஸ்மித் சுட்டிக்காட்டினார். ஆல்பர்டா மாகாணத்தின் எதிர்காலத்தை நீதிமன்றங்கள் அல்லாமல் அந்த மாகாணத்தின் மக்களே தீர்மானிக்க வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தினார். பிரிவினை கோரி குடிமக்கள் முன்னெடுத்த மனு ஒன்று இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் 300,000+ அதிகமான கையொப்பங்களை சேகரித்தது. ஆல்பர்டா கனடாவுடன் இணைந்திருக்க வேண்டும் என வாதிடும் ஒரு தனி மனு 400,000+ அதிகமான கையொப்பங்களை பெற்றது. கனேடிய மத்திய அரசாங்கத்தின் முடிவுகளினால் ஆல்பர்டா புறக்கணிக்கப்படுகிறது என்ற நீண்டகால உணர்வின் அடிப்படையில் எண்ணெய் வளம் நிறைந்த மாகாணத்தின் பிரிவினைவாத கோரிக்கை தொடர்ந்தும் வளர்ச்சி பெற்று வருகிறது. கிபெக் மாகாணம் பிரிவினைக்கு எதிராக 2 வாக்களித்தது. இறுதியாக 1995 நடைபெற்ற தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பிரிவினை தவிர்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிற்கான தமது பயணங்களை கனேடிய மக்கள் தொடர்ந்தும் புறக்கணித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மார்ச் மாதத்தில் கனேடிய மக்கள் அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட பயணங்களின் எண்ணெய்

0: வருகிறது. விமானங்கள் மூலம் அமெரிக்கா சென்று திரும்பியவர்களின் எண்ணிக்கை 10.8% குறைவடைந்து 934,100 பயணங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவழி வாகனங்கள் மூலமாக எல்லை தாண்டி சென்றவர்களின் எண்ணிக்கை 3.3% சரிவடைந்திருக்கிறது. இந்த எண்ணிக்கை 1.6 மில்லியனாக கணிப்பிடப்பட்டது. இதில் 63.7% பயணங்கள் ஒரே நாளில் அமெரிக்கா சென்று திரும்பிய சேம் டே டிராவல் என குறிப்பிடப்படுகிறது. 2024 மார்ச் மாதத்தோடு ஒப்பிடும்போது தற்போதைய 2026 மார்ச் மாத பயணங்களின் எண்ணிக்கை 28% என்ற மிக மோசமான சரிவை சந்தித்திருக்கிறது. இதில் வாகன பயணங்கள் 33.7%, விமான பயணங்கள் 15.3% சரிவை சந்தித்தன. ட்ரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக வரிகள் மற்றும் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்ற வேண்டும் என்ற ட்ரம்பின் கோரிக்கைகள் கனேடிய மக்கள் மத்தியில் கடுமையான விசனங்களை தோற்றுவித்திருக்கிறது. இதன் காரணமாக கனேடிய மக்கள் பாய் கனேடியன் என்ற இயக்கத்திற்கு ஆதரவு அளித்து அமெரிக்க பயணங்களையும் அமெரிக்க பொருட்களையும் தொடர்ந்தும் நிராகரித்தும் புறக்கணித்தும் வருகிறார்கள். அமெரிக்க டாலருக்கு நிகரான கனேடிய டாலரின் மதிப்பு மிகவும் குறைவடைந்துள்ளதால் அமெரிக்க பயணங்கள் மிகச் செலவு மிக்கதாக மாறியுள்ளது மற்றும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. கனேடிய மக்கள் அமெரிக்கா செல்வது குறைவடைந்தாலும் அமெரிக்கர்கள் கனடாவிற்கு வருவது தொடர்ந்து அதிகரித்துச் செல்கிறது. மார்ச் மாதத்தில் 1.3 மில்லியன் அமெரிக்கர்கள் கனடாவுக்கான பயணத்தை மேற்கொண்டதாகவும் 2025 மார்ச் மாதத்தை விட இது 4.4% அதிகரிப்பு என்றும் கூறப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு விசாரணை ஒன்றின் ஒரு பகுதியாக குபெக் மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். 40 வயதான அலி பென் சௌரா என்பவரை RCMP கைது செய்தது. இஸ்லாமிய அரசுக்கு ஆதரவாக டிக்டாக் தளத்தில் ஏராளமான பதிவுகளை இவர் வெளியிட்டதாக RCMP அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. இவர் பயங்கரவாத குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடும் என தாம் அஞ்சுவதற்கு அதிகாரிகளுக்கு நியாயமான காரணங்கள் இருந்ததாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் இதுவரையில் சுமத்தப்படவில்லை. வியாழக்கிழமை குபெக் நகர நீதிமன்றம் ஒன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். விசாரணைகளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் பின்பு சுமத்தப்படலாம் எனவும் RCMP தெரிவித்தது. புதன்கிழமை காலை RCMPயின் குபெக் நகர பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். RCMP தேசிய பாதுகாப்பு தகவல் வேலையமைப்பு மூலம் அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் 2025 மார்ச் மாதம் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் ISIS அமைப்பிற்கு ஆதரவு தெரிவித்து அலி பென்சோவா ஏராளமான பதிவுகளை டிக்டாக் தளத்தில் வெளியிட்டு வருவதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதேபடி ஒருவரிடம் நீடித்த இந்த விசாரணையின் தொடர்ச்சியில் மேலும் சில கைதுகள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:24 நிமிடம் இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
2: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 முதல் இரவு 8 வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 years அல்லது 160 kilometers பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 kilometers எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
6: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே June 1st மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக, ஸ்காப்ரோ, 6475395601, 6475395601.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
11: Easy, tune பண்ணுங்க. East FM 102.7.

0: 7:33. இலங்கை செய்திகள். எக்கச்சில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணிகளை மக்களிடமிருந்து பிடுங்கி ராணுவத்திற்கு வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று குறித்த தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமை ராணுவத்தின் தேவைக்காக சுவீகரிப்பதற்கான அளவீடு செய்ய வந்தமை தொடர்பில் அவரை தொடர்பு கொண்டு ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் இதனை கூறினார். தனியாருக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தில் பலபந்தமாக ராணுவ முகாம் அமைய பெற்றுள்ளதாகவும் ஏற்கனவே இந்த ராணுவ முகாம் உள்ள பகுதியினை அளவீடு செய்வதற்காக நில அளவை திணைக்கிடம் வருகை தந்த நிலையில் மக்களின் கடும் எதிர்ப்பினால் அவர்கள் திரும்பிச் சென்றிருந்தார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பாதுகாப்பு தரப்பினரின் சேவைக்காக சுவீகரிப்பதற்காக மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையினையும் மாவட்ட அபிவிருத்திக் குழு கூட்டத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தீர்மானத்தையும் மீறி காணி உரிமையாளருக்கு அறிவிக்காமல் பலபந்தமாக ராணுவ தேவைக்காக மக்களின் அபகரிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வடக்கு கிழக்கில் யுத்தம் நிறைவடைந்ததற்கு பின்னர் ராணுவ மயமாக்கல் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்ற நிலையில் வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்காக தொடர்ந்தும் அதிகரித்த நிதியொதுக்கீடும் மேற்கொள்ளப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் ராணுவ இருப்பை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்காகவே பாதுகாப்பு அமைச்சு அதிக நிதியினை செலவிட்டு வருகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் யாழ்ப்பாணம் பரிகாமம் வடக்கு பகுதியில் ராணுவ வைத்தியசாலை தனியார் காணிகளில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு வருகிறது. எனவே மக்களின் காணிகள் மக்களுக்கென யாழ்ப்பாணத்தில் அடிக்கடி கூறும் ஜனாதிபதி, மக்களின் காணிகளை மக்களுக்கு தெரியாமல் அபகரிப்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சேவிற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மாத்ரை பிரவுன்ஸ்ஹில் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பணம் திரட்டி காணி கொள்வனவு செய்ததாக கூறப்படும் வழக்கில் முன்னிலையாக தவறியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாத்ரை நீதவான் நீதிமன்றம் இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளது. மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து நீதவான் விசாரணைகள் இன்று மீண்டும் ஆரம்பித்தன. கொழும்பு கோட்டை நீதவான் பாசன் அமரசேன முன்னிலையில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்றைய தினம் 4 சாட்சியங்களிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலதிக சாட்சி வெளித்தல் இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட மக்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள், டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்குதல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் நோக்கில் அம்பாறை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக தலைமையில் அம்பாறை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெறுகிறது. பல வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு நிர்மாணப் பணிகள் தடைப்பட்டிருந்த நீந்தபூர் கிளாசார நிலையத்தின் நிர்மாணப் பணிகளை மீண்டும் ஆரம்பித்து வைக்கும் நோக்கில் ஜனாதிபதி இன்று அம்பாறைக்கான விஜயத்தை மேற்கொண்டார். வளமான கலாசார பாரம்பரியத்தைக் கொண்ட அம்பாறை மாவட்டத்தின் கலாசார விழுமியங்களை பாதுகாத்து அதனை எதிர்கால சந்ததிக்கு கையளிக்கும் நோக்கில் இந்த கலாசார நிலையத்தின் நிர்மாணப் பணிகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்காக 2026ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாக கூறப்படும் 21 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இன்று காலை மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள். நிலவும் மோசமான வானிலை காரணமாக கட்டநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வரவிருந்த பல விமானங்கள் மாத்தல ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பப்பட்டன. இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்களில் இந்த குழுவினரும் வருகை தந்ததாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். மகபத் சாமர மற்றும் குடுதுமிந்த் ஆகியோரும் இந்த பாதாள உலக உறுப்பினர்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. மகபத் சாமர மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் இனிய சந்தேக நபர்கள் குறித்து மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் காவல்துறை அறிவித்தது. இலங்கையின் சீர்திருத்த திட்டம் தொடர்பில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண சீனிவாசன் தெரிவித்தார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் மேற்கொள்ளப்படும் 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த ஆய்வுகளை அடுத்த வாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு பரிசீலிக்கிறது. இது தொடர்பில் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட அறிக்கையில் கடந்த சில ஆண்டுகளில் பேரண்ட பொருளாதார நிலைத்தன்மையினை மீட்டெடுப்பதிலும் கையிருப்பை மீண்டும் உருவாக்குவதிலும் நம்பிக்கையை பலப்படுத்துவதிலும் இலங்கை அதிகாரிகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்திருப்பதாக ஸ்ரீனிவாசன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த முயற்சிகள் பொதுமக்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினால் அங்கீகரிக்கப்பட்டு பொருளாதாரத்தை ஒரு உறுதியான அடித்தளத்தில் நிலைநிறுத்த உதவியதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் கடினமான வெளிப்புற சூழலில் பல பொருளாதாரங்கள் எதிர்கொள்ளும் சவால்களைப் போலவே அண்மை உலகளாவிய நிகழ்வுகளிடம் புதுப்பிக்கப்பட்ட அழுத்தங்களை இலங்கைக்கு உருவாக்கின. இந்த சவால்களை சமாளிப்பது ஒருபோதும் எளிதானதல்ல. ஆனால் இலங்கையின் கொள்கை கட்டமைப்பு இன்று கடந்த காலத்தை விட கணிசமான வலுவான நிலையை அடைந்துள்ளது. ஒரு சீரான கொள்கை திசையை பேடுவதும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கேற்ப பொருளாதாரம் தன்னை சரி செய்து கொள்ள அனுமதிப்பதும் முன்னேற்றத்தை தக்கவைப்பதற்கு அவசியம். சீர்திருத்த திட்டம் முன்னேற்றிச் செல்லும் வகையில் இலங்கை அதிகாரிகளோடு தொடர்ந்து நெருங்கிய ஈடுபாட்டை IMF எதிர்நோக்குவதாகவும் ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:43 நிமிடம்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. Sarees $400, shalwars $400, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todukal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal. Aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
6: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard & Ritz, Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மாநிலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பை ஸ்பார்க் லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
7: திசையெல்லாம் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: அனைத்துலக செய்திகள். நாட்டின் ஆயுத தரத்தை மேம்படுத்தும் வகையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என ஈரானின் அதிஉச்ச தலைவரான அயத்துல்லா முஷ்தபா கமினி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஈரான் மீது உடனடியாக கடுமையான ராணுவ தாக்குதல்களை தொடுத்து அதன் அணு ஆயுத கனவை தகர்க்க வேண்டும் என்பதில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உறுதியுடன் இருக்கிறார். ஆனாலும் டிரம்ப் தூதரக ரீதியிலான பேச்சுக்கு இன்னமும் வாய்ப்புகளை வழங்கி பார்க்கலாம் என்ற நிலைப்பாட்டில் தொடர்ந்து இருந்து வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் வளைகுடா நாடுகளின் கோரிக்கை நேற்று ஈரான் மீதான ஒரு திட்டமிடப்பட்ட ராணுவ தாக்குதலையும் டிரம்ப் ஒத்திவைத்திருக்கிறார். இந்த சூழலில் நாட்டின் ஆயுத தரத்தை மேம்படுத்தும் வகையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என ஈரானின் அதிஉச்ச தலைவர் உத்தரவிட்டுள்ளார். முஜ்தபா கமினியின் இந்த உத்தரவு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பிற்கு மேலும் விரக்தியை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் நடத்திய தாக்குதல்களில் அமெரிக்க ராணுவம் தனது வான்படை கட்டமைப்பில் உள்ள ரெய்பரக ஆளில்லா போர் விமானங்களின் எண்ணிக்கையில் 20% இழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய போர் சூழல் உருவானது முதல் இதுவரை அமெரிக்க படைகளால் பயன்படுத்தப்பட்ட 24 அதிகமான ஆளில்லா வானூர்திகளை ஈரான் அழித்திருப்பதாக ஊடக அறிக்கை ஒன்று தெரிவித்தது. இது யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு பென்டகன் வசமிருந்த மொத்த ஆளில்லா வான்வழி வாகனங்களின் இருப்பில் 20% என கூறப்படுகிறது. இவற்றில் பெரும்பாலான ஆளில்லா விமானங்கள் பறந்து கொண்டிருந்த போதே ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. எனவே அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களின் போது தரையில் வைத்து அழிக்கப்பட்டுள்ளன. சில ஆளில்லா விமானங்களின் தொழில்நுட்ப பிரச்சனைகள் மற்றும் விபத்துகள் காரணமாகவும் இழக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இந்த போரின் போது அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான குறைந்தது 42 வானூர்திகள் சேதமடைந்திருப்பதாக அல்லது முற்றாக அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஈரானுடனான போரில் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த ராணுவ தடபால் இழப்பு மட்டும் 2.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. கிரீன்லாந்து அமெரிக்கா தனது புதிய மற்றும் மிகப்பெரிய தூதரக மையத்தை வியாழக்கிழமை திறந்த நிலையில் ஆர்டிக் தீவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிக செல்வாக்கு செலுத்த முயல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் தீவிர போராட்டத்தை நடத்தினார்கள். டென்மார்க்கின் அரை சுயாட்சி பகுதியான கிரீன்லாந்தை கட்டுப்பாட்டினுள் கொண்டுவரும் டிரம்பின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாட்டின் பிரதமர் ஜேம்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சன் உட்பட பல முக்கிய உள்ளூர் அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகளும் இந்த தூதரக திறப்பு விழாவின் அழைப்பை முற்றிலும் புறக்கணித்தனர். நாம் கொள்கை ரீதியாக இந்த முடிவும் எடுக்கவில்லை, ஆனால் இந்த நிகழ்வில் பங்கேற்க போவதில்லை என கிரீன்லாந்து பிரதமர் தெரிவித்தார். புதிய தூதரகத்திற்கு வெளியில் திரண்ட நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கிரீன்லாந்தின் சிவப்பு மற்றும் வெள்ளி நிற கொடிகளை ஏந்தியவாறு அமெரிக்காவை இதை நிறுத்து இல்லை என்றால் இல்லைத்தான் மற்றும் கிரீன்லாந்து மக்களுக்கு சொந்தம் என முழக்கங்கள் எழுப்பினார்கள். கிரீன்லாந்தை என்றாவது கைப்பற்றுவது என்றும் தேவை ஏற்படில் அமெரிக்க ராணுவத்தை பயன்படுத்துவது குறித்தும் டிரம்ப் பரிசீலித்து வருவதாக வெள்ளை மாளிகை கடந்த ஜனவரியில் அறிவித்தது. இது ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ நட்பு நாடுகளிடையே மிகப்பெரும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் இந்த இணைப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கிரீன்லாந்து அரசாங்கம் இந்த பிரம்மாண்டமான தீவு எமது மக்களுக்கு மட்டுமே சொந்தமானது, இது ஒருபோதும் விற்பனைக்கானது அல்ல என திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஆர்டிக் பிராந்தியத்தில் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ள 57,000 மக்கள் தொகை கொண்ட கிரீன்லாந்து தமக்கு மூலோபாய ரீதியில் மிக முக்கியமானது என டிரம்ப் தொடர்ந்தும் கூறி வருகின்றார்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.
0: எழுமணி 55 நிமிடம்.

விக்டரி இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் ஃபார் த பர்சன் ஹூ ரிஃப்யூஸ் டு ஸ்டாப் ஃபைட்டிங் என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. தொடர்ந்து முயற்சிப்பவருக்கு, தொடர்ந்து போராடுகின்றவருக்கு எப்போதும் வெற்றி கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியமாக இது இருக்கிறது. நாம் முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது என்று சொல்வார்கள். முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, வாழ்வில் எடுத்த அந்த இலக்கை அடையும் வரை செய்வதே முயற்சி. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்வார் வள்ளுவர். ஒரு குழந்தை தவழ்வதில் இருந்து தன்னுடைய பிறவியின் இலக்கை அடையும் வரை அனைத்து காரியங்களிலும் முயற்சி என்ற மூலதனம் தேவையாக இருக்கிறது. வியர்வை சிந்தாமல், மெய் வருந்தி முயற்சிக்காமல் எந்த ஒரு விடயமும் வெற்றி பெறாது. முயற்சியே வெற்றிக்கு மூலதனம். முடியுமென்றால் முயற்சி செய், முடியாதென்றால் பயிற்சி செய் என்பார் அப்துல் கலாம். நமக்கென்று ஒரு அடையாளம் கிடைக்கும் வரை முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நமது செயலில் முயற்சி இருந்தால் தோல்வி நம்மிடம் வந்து சேராது. இன்றைய நாள் இனிதாய் அமைய வாழ்த்துக்கள்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
3: வெளியில் வெப்பநிலை 10°C இருக்கிறது, உடல்நிலை 7°C இருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 14°C வெப்பநிலை இருக்கும். பெரும்பாலும் சூரியோடு இருந்தாலும் முகில் கூட்டம் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை சனிக்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் 100% இருக்கின்ற நாளாக இருக்கிறது. 10 முதல் 15 mm வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும். நாள் முழுவதும் முகில் கூட்டம் நிறைந்திருக்கும். தொடர்ச்சியான மழைப்பொழிவுடன் கூடியதாக நாளைய நாள் இருக்கப்போகிறது. ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரையில் கூடுதல் வெப்பநிலையாக 16°C இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. திங்கள் 20°C ஆகவும் செவ்வாய் 22°C ஆகவும் வெப்பநிலை இருக்கப்போகிறது. புதன்கிழமையும் 22°C பிரகாசமான சூரியோடுடன் கூடிய நாளாக இருக்கும். வியாழன் 20°C ஆக இருக்கும். வெள்ளிக்கிழமை பிரகாசமாக இருக்கின்ற நாள், 19°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். எதிர்வரும் சனிக்கிழமை 21°C ஆக வெப்பநிலை அதிகரித்திருக்கும். இதுதான் தொடரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். அல்பர்டா மாகாணம் கனடாவின் ஒரு பகுதியாக தொடர வேண்டுமா என்பது குறித்து அந்த மாகாணத்தின் வாக்காளர்கள் விரைவில் வாக்களிக்கப் போகின்றார்கள். முதல்வர் டேனியல் ஸ்மித் இந்த அறிவித்தலை பிரத்யேகமாக தொலைக்காட்சி உரையொன்றின் போது நேற்றைய தினம் வெளிப்படுத்தினார். கனடாவோடு தொடர்ந்து நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து அல்பர்டா புது வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் இலையுதிர் காலத்தில் இந்த வாக்கெடுப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மாகாண புது வாக்கெடுப்பு அக்டோபர் 19 நடைபெற திட்டமிடப்பட்டிருப்பதாக முதல்வர் டேனியல் ஸ்மித் அறிவித்தார். இலையுதிர் காலத்தில் நடைபெறும் இந்த பொது வாக்கெடுப்பில் பிரிவினை குறித்து ஒரு கேள்வினை எடுக்குமாறு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப் போவதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். அல்பர்டா மாகாணம் கனடாவுடன் இணைந்திருக்க வேண்டுமா அல்லது பிரிவினை குறித்த இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமா என்பது குறித்து பொது வாக்கெடுப்பில் ஒரு கேள்வி உள்ளடக்கப்படவிருக்கிறது. இது பல ஆண்டுகளில் கனடாவின் ஒற்றுமைக்கு ஏற்படும் முதல் குறிப்பிடத்தக்க சோதனையாக அமையும். வெற்றி பெற்ற மத்திய ஆதரவு ஃபோர் எவர் கனேடியன் மனு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட ஸ்டேஃப்ரி அல்பர்டா மனு ஆகிய இரண்டின் கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு புதிய கேள்வினை அக்டோபர் 19 நடைபெறவிருக்கும் மாகாண பொது வாக்கெடுப்பில் தமது அரசாங்கம் இணைக்கும் என முதல்வர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் அல்பர்டா மாகாணத்தின் சுதந்திரம் குறித்து இரண்டாவது பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என்பதையும் இந்த வாக்கெடுப்பின் பொது வாக்காளர்கள் தீர்மானிப்பார்கள். இந்த நிலையில் அல்பர்டா கனடாவுடன் இணைந்திருப்பதை தான் ஆதரிப்பதாக முதல்வர் டேனியல் ஸ்மித் அறிவித்துள்ளார். மாகாண பொது வாக்கெடுப்பில் பிரிவினைக்கு தானும் தனது கட்சியும் தமது அரசாங்கமும் அவ்வாறே வாக்களிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். தனது தனிப்பட்ட ஆதரவு நிலைப்பாட்டை தவிர்த்து 100,000+ அல்பர்டா மக்களின் ஜனநாயக உரிமைகளில் தலையிடும் ஒரு தவறான நீதிமன்ற தீர்ப்பால் தான் மிக ஏமாற்றம் அடைந்திருப்பதாக டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார். அல்பர்டா மாகாணத்தின் எதிர்காலத்தை நீதிமன்றங்கள் அல்லாமல் அந்த மாகாணத்தின் மக்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். பிரிவினை கூறி குடிமக்கள் முன்னெடுத்த மனு ஒன்று இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் 300,000+ அதிகமான கையொப்பங்களை சேகரித்தது. அதேவேளை அல்பர்டா கனடாவுடன் இணைந்திருக்க வேண்டும் என வாதிடும் மற்றும் ஒரு தனியான மனு 400,000+ அதிகமான கையொப்பங்களை பெற்றுள்ளது. கெனடிய மத்திய அரசாங்கத்தின் முடிவுகளினால் அல்பர்டா புறக்கணிக்கப்பட்டு வருவதான நீண்டகால உணர்வின் அடிப்படையில் எண்ணெய் வளம் நிறைந்த அந்த மாகாணத்தில் பிரிவினைவாத கோரிக்கைகள் தொடர்ந்து வலுப்பெற்று வருகின்றன. இதேவேளை குபெக் மாகாணம் பிரிவினைக்கு எதிராக 2 முறை வாக்களித்திருந்தது. இறுதியாக 1995 நடைபெற்ற தேர்தலில் மிக குறைந்தளவு வாக்கு வித்தியாசத்தில் பிரிவினை தவிர்க்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது அல்பர்டா அவ்வாறான ஒரு பிரிவினைக்கான கோரிக்கையோடு மக்கள் வாக்களிப்பை சந்திக்க காத்திருக்கிறது. எக்கச்சியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணியை மக்களிடமிருந்து அபகரித்து ராணுவத்திற்கு வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீவிரம் காட்டி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமை ராணுவத்தின் தேவைக்காக சுவீகரிப்பதற்காக அளவீடு செய்ய வந்தமை தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டார். தனியாருக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தில் பலவந்தமாக ராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ராணுவ முகாம் உள்ள பகுதியினை அளவீடு செய்வதற்காக நில அளவை திணைக்கிடம் அருகே தந்தபோது மக்கள் எதிர்ப்பு வெளிப்படுத்தினார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பாதுகாப்பு தரப்பிடம் தேவைக்காக சுவீகரிப்பதற்காக மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் மாவட்ட அபிவிருத்திக் குழு கூட்டத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என முன்பு தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த தீர்மானத்தை மீறி காணி உரிமையாளர்களுக்கும் அறிவிக்காமல் பலவந்தமாக ராணுவ தேவைக்காக மக்கள் காணிகள் அபகரிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் யுத்தம் நிறைவடைந்ததற்கு பின் ராணுவ மயமாக்கல் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போது வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்காக தொடர்ந்தும் அதிகரித்த நிதியொதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. வடக்கு கிழக்கில் ராணுவ இருப்பை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சு அதிக நிலவி நிதியினை செலவு செய்து வருகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் ராணுவ வைத்தியசாலை தனியார் காணிகளில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு வருகிறது. எனவே மக்களின் காணிகள் மக்களுக்கென யாழ்ப்பாணத்தில் வைத்து அடிக்கடி கூறும் ஜனாதிபதி, மக்களின் காணிகளை மக்களுக்கு தெரியாமல் அபகரிப்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆயுத தரத்தை மேம்படுத்தும் வகையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என ஈரானிய அதியுச்ச தலைவர் அயத்துல்லா மொஜ்தபா கமீனி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஈரான் மீது உடனடியாக கடும் ராணுவ தாக்குதல்களை தொடுத்து அதன் அணு ஆயுத கிழமை தகர்க்க வேண்டும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உறுதியுடன் இருக்கிறார். இருந்த போதிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் மூலம் ஈரானுடன் ஒரு சமரசத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். சமீபத்தில் வளைகுடா நாடுகளின் கோரிக்கைகளை ஏற்று ஈரான் மீது திட்டமிடப்பட்ட ராணுவ தாக்குதலை ஒத்திவைப்பதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த சூழலில் நாட்டின் ஆயுத தரத்தை மேம்படுத்தும் வகையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என ஈரான் ஆட்சியாளர் மொஜ்தபா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மொஜ்தபா கமீனியின் இந்த உத்தரவு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பிற்கு மேலும் விரக்தியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தலாம் என அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள்.
2: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:17 நிமிடம்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
2: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதன்.

0: டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kyralatest.com.
1: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5-7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514, 416-455-3514.
2: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
3: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டாப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
4: ரோஜ் ரிவர் சோக்கர் கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4-15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 647-985-1132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜெக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 647-985-1132.
5: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
7: 7:21. இது குட் மார்னிங் கனடா.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வாய்ப்புகள் எல்லா நேரமும் எங்களுடைய வீட்டுக் கதவை தட்டி கொண்டிருக்காது. எங்களுக்கான வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நடக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படியாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற போது வாய்ப்புகள் தானாக தேடி வரும். யாரோ ஒருவரால் உங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்களும் உருவாக்கப்படும் என்பதை நினைத்து காத்திருக்காமல் அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிக் கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேறு ஒரு உயரத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்கின்ற மன உந்துதலோடு அந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டும், புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு எங்களுடைய நாள் ஆரம்பிக்குமாக இருந்தால் இந்த வாய்ப்புகளை நாம் தேடி அடைய முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் இன்று நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். தி பவர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்கின்ற ஒரு புத்தகம் ரிச்சர்ட் ரோட்மன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். 2019 பென்குயின் போர்ட்ஃபோலியோவால் இது வெளியிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான விடயமாக இருப்பது சரியான வாய்ப்புகளை சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்திக் கொள்வது. அதாவது சரியான வாய்ப்புகளை சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிக மிக முக்கியமாக இருக்கும். எல்லா விதமான வாய்ப்புகளும் இருந்தாலும் கூட சரியான வாய்ப்புகளை நாங்கள் அதில் இருந்து தெரிவு செய்ய வேண்டும். அதை சரியான நேரத்தில் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் டைம் அண்ட் டூ இட் ரைட் சரியாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை பற்றி பல கோணங்களில் அலசி ஆராய்ந்து எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு நோக்கத்தோடு இந்த புத்தகம் பவர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்கின்ற புத்தகத்தை ராட்மன் எழுதியிருக்கிறார். உண்மையில் வர்த்தக முயற்சிகளில் தனிமனித முன்னேற்றத்தில் வெற்றிக்காக பல்வேறு எழுத்தாளர்கள் அல்லது பிஸ்னஸ் குருஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் வெவ்வேறுபட்ட ஃபார்முலாக்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானது ரிச் டேட் புவர் டேட் என்கின்ற புத்தகமாக இருக்கலாம், தி சீக்ரெட் என்கின்ற புத்தகமாக இருக்கலாம், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், டேல் கார்னகி எழுதிய ஒரு புத்தகம், அதே போன்று தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. இப்படியாக பல புத்தகங்கள் எங்களுடைய வெற்றிக்காக என்னென்ன வேலைகளெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பது பற்றி, வெற்றி என்றால் என்ன, அது எப்படி நாம் அடைய முடியும் என்பது பற்றி பேசுகின்ற பல புத்தகங்கள் இருக்கிறது. இவற்றில் சிலவற்றை நாம் இந்த நிகழ்ச்சியின் பகுதிகளிலும் பதிவு செய்திருக்கிறோம். வெற்றி என்பது எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு விடயம். நாம் என்ன செய்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு எப்படியாக நாங்கள் எங்களை தரப்படுத்திக் கொள்கிறோம், அதிலிருந்து என்ன விடயங்களை கற்றுக்கொண்டு எங்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம், இப்படியான விடயங்களின் மூலமாக வெற்றியை நாம் பெற்றுவிட முடியும் என்பதை இந்த புத்தகங்கள் வாயிலாக நூலாசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரிச் டாட் புவர் டாட் என்ற புத்தகம் அது ஒரு வகையில் மிக முக்கியமான புத்தகமாக இருக்கும். இரண்டு வெவ்வேறுபட்ட தந்தையர்களை வைத்துக்கொண்டு அந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஒரு கதையை பேசியிருப்பார். ஒரு ஏழை தந்தை எப்படியாகவும் ஒரு பணக்கார தந்தை எப்படியாகவும் செயல்படுகிறார் என்பதை பற்றி பேசி அந்த உரையாடலின் ஊடாக வாழ்க்கையை புரிய வைப்பதற்கு அல்லது பணம் என்பதன் மதிப்பு எப்படியாக இருக்கிறது, எப்படி பணக்காரர்கள் உருவாகிறார்கள், ஏன் மற்றவர்கள் எளியாக இருக்கிறார்கள் என்பது பற்றிய விடயங்களை பேசுகிறது. முதலீடு சார்ந்தவர்கள் எல்லோராலும் பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும். இதற்கு முன்பாக வந்த இந்த வெற்றிக்கான புத்தகங்களில் மிக முக்கியமானது திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்கின்ற நெப்போலியன் ஹில் அவர்கள் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் நிறைய விடயங்கள் இந்த நேர் சிந்தனைகள் அதன் மூலமாக எப்படி எங்களுடைய வெற்றியினை அடைய முடியும் என்பது பற்றியெல்லாம் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறது. இப்படி பல்வேறு புத்தகங்கள் பல விடயங்களை பேசினாலும் இந்த வாய்ப்புகள் என்கின்ற ஒரு விடயம் அதன் அதி அற்புதமான ஆற்றல், இந்த வாய்ப்புகள் எக்கச்சக்கமான வாய்ப்புகளை இந்த உலகம் அல்லது இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நாங்கள் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி அல்லது பணமே இல்லாத ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமான வாய்ப்புகளை இந்த உலகம் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. த வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று சொல்வார்கள். அதிலும் இந்த நாடு கனடா போன்ற தேசங்களில் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளை நாங்கள் தேடி அடையாமல் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தால் அந்த வேலையில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்தால் அதை நினைத்தே நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் அல்லது அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அல்லது சந்தர்ப்பங்களை நாங்கள் தேடி அடையாமல் கிடந்து விடுகிறோம், முடங்கி விடுகிறோம். அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள் இருந்து வெளியில் வருவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதன் காரணமாக இந்த வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் கொட்டி கிடக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாங்கள்
பயன்படுத்த தவறிவிடுகிறோம். ஏழ்மை என்பது வாய்ப்புகளை உபயோகித்து பலனடைவதில் தடியாக ஒருபோதும் இருக்காது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே இலவசமான வாய்ப்புகள், ஃப்ரீ, இலவசமாக கிடைக்கிறது. அதை நாங்கள் எப்படி கையாளுகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். வாய்ப்புகளுக்கு எந்த விதமான விலையும் பேச முடியாது. எல்லா விதமான வாய்ப்புகளும் இலவசமாக இருந்தாலும் கூட அந்த வாய்ப்புகளை நாம் சரிவர அடையாளம் கண்டு பயன்படுத்துகிறோமா? ஆரம்பத்தில் சொன்னது போல சரியான வாய்ப்புகளை சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுதல் எப்படி என்பதைத்தான் இந்த புத்தகம் பேசுகிறது. உலகத்தில் நாம் வியந்து பார்க்கக்கூடிய ஸ்டீவ் ஜாப்ஸில் இருந்து மிகப்பெரிய வெற்றியாளர்கள், அவர்கள் வாய்ப்புகளுக்கு விலை கொடுத்து வாங்கவில்லை. வாய்ப்புகள் எங்கும் விற்கப்படுவதில்லை. இங்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், அல்லது இந்த வாய்ப்பு பற்றி ஒருவர் எனக்கு வந்து அறிவூட்டுவார், ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து என்னுடைய வாசலில் வைத்துவிட்டு போவார், அல்லது அதை கைப்பிடித்து அழைத்து சென்று அந்த வாய்ப்பு இடத்தை காட்டி விடுவார் என்று நாங்கள் காத்திருக்க முடியாது. ஆகவே வாய்ப்புகள் இலவசமாக இருக்கும், அந்த இலவசமாக இருக்கின்ற வாய்ப்புகளை தேடி நாம் பயணப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அந்த வாழ்க்கையில் கொட்டி கிடக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் இலவசமாக இருப்பது என்பதை தாண்டி அது எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியது. அந்த வாய்ப்பை நாங்கள் எப்படி பயன்படுத்தலாம் என்பது பற்றித்தான் இந்த புத்தகம் பேசுகிறது. வாய்ப்புகளை கண்டறிந்து உபயோகிப்பது மிகப்பெரிய ஒரு தங்க பொக்கிஷத்தை அல்லது ஒரு புதியலை கண்டடைவதற்கு சமமான ஒன்றாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகளில் இரண்டு வகையான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று தலை சிறந்த வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள், வாய்ப்புகளாக இல்லாமல் ஆனால் வாய்ப்புகள் போல தோற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இரண்டு வகையான வாய்ப்புகள். ஒன்று உடனடியாகவே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது, பார்த்த உடனே தெரியும் இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு விடயம் இருக்கும், அது உடனடியாக எங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு என்று தெரியாது. ஆனால் அந்த வாய்ப்பை நாங்கள் நோக்கி நகர்கின்ற போது அதன் ஊடாக நிறைய நல்ல விடயங்கள் கிடைக்கும். சிறந்த வாய்ப்புகள், பணம், திறமை என எல்லாவற்றையும் ஒரு தேன் கூட்டை போல இழுத்து வந்து சேர்க்கும் வல்லமை பெற்றதாக இருக்கிறது. வாய்ப்பல்லாத அதே நேரம் வாய்ப்புகள் போன்ற தோற்றம் கொண்டவை எங்களுடைய பணம், நேரம் மற்றது திறனை உறிஞ்சி எடுத்து எங்களை சக்தியாக பிடிந்துவிடும். அதுதான் இங்கே இந்த கவனமாக நாங்கள் இந்த வாய்ப்பை தெரிவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரியான வாய்ப்பை சரியான நேரத்தில் சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். வாய்ப்புகள் எங்களை தேடி வந்து கதவை தட்டும் என்று காத்திருக்காமல் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டறிந்து நாங்கள் உபயோகிப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். வாய்ப்புகளுக்காக காத்திருப்பது என்பது மிகப்பெரிய தவறு. வாய்ப்பு எங்களுடைய கதவுகளை தட்டாமல் போய்விட்டால், அல்லது அது தட்டுகின்ற போது நாங்கள் வேறு ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டிருந்தால், அல்லது அந்த தட்டு மோசி எங்களுக்கு கேட்காவிட்டால், அது கதவை தட்டியும் நாங்கள் திறக்காவிட்டால், அப்படி நாங்கள் திறந்து பார்க்கின்ற போது அங்கே வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு பொருத்தமில்லாததாக, உகப்பானதாக இல்லாததாக இருந்தால், இதற்காகத்தானே இத்தனை நாள் காத்திருந்தோம் என்று சொல்லி அந்த வாய்ப்பை நாம் எடுத்துக்கொண்டால், அந்த வாய்ப்புகளுக்கு பொருத்தமானதாக இல்லை ஆனாலும் காத்திருந்தோம், ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் அந்த வாய்ப்பை கையில் எடுத்தால் என்ன ஆகும் என்பதை பற்றியும் இந்த புத்தகம் பேசுகிறது. அதாவது ஒரு தவறான வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்த முடிந்தால், எங்களுக்கு பொருத்தமில்லாததாக இருக்கக்கூடிய ஆனால் ஒரு வாய்ப்பாக தெரியும், அதை நாங்கள் பயன்படுத்த முனைந்தால் என்னவாகும், அந்த தவறான வாய்ப்புகளின் பின்னால் ஓடுகின்ற போது என்னென்ன விதமான பாதிப்புகள் வரும். சில வேளைகளில் எங்களுடைய முயற்சியின் பலனாக சில வாய்ப்புகள் போன்று தோற்றமளிக்கக்கூடிய ஒன்று வந்து எங்கள் முன்னால் நிற்கும். ஓ, இதை எடுத்து செய்யலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வெஞ்சருக்காக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்த, நாங்கள் பேஷனேட் ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற போது வேறு ஒரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருகிறது. அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாமே என்று சொல்லி யோசித்தால் அதில் எங்களுக்கு பேஷனேட் இருக்காது, அதில் ஸ்கில்ஸ் இருக்காது, ஆனாலும் ஏதோ ஒரு சான்ஸ் கிடைத்திருக்கிறது, அதை செய்து பார்க்கலாம் என்று சொல்லி நாங்கள் காத்திருந்த அந்த வாய்ப்பை விட்டுவிட்டு வேறு ஒன்றை, தவறான ஒரு வாய்ப்பின் பின்னால் நாங்கள் ஓடுகின்ற போது எங்களுடைய நேரம், பலம், மனித வளம் இவற்றையெல்லாம் நாங்கள் இழந்து அதன் காரணமாக வெற்றியை பெற முடியாமல் மிகப்பெரிய மன அழுத்தத்திற்குள் தள்ளப்படுகிறோம். ஆகவே வாய்ப்புகள் என்பது சரியான வாய்ப்புகளை சரியான சந்தர்ப்பத்தில் அடையாளம் கண்டு அதை சரியாக பயன்படுத்துவதில் இருக்கிறது. வாய்ப்புகளும் எல்லா வாய்ப்புகளும் ஒரே மாதிரியான நிலையில் எங்களுக்கு ஏற்படுத்தாது. அதற்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கிறது. வாய்ப்புகள் மிக ஆரம்பத்தில் மெதுவாகவும் வளர்ச்சியடைந்து உச்சம் நீச்சம் என்று பல்வேறுபட்ட நிலைகளை கொண்டதாக இருக்கும். எல்லா மனித வாழ்க்கையும் போல ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாக இருக்கும். ஆகவே தான் இந்த வாய்ப்புகளை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹவார்ட் ஒரு ஆய்வை நடத்தியது. அதில் 1.7% குறைவான நிறுவனங்கள் 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக நிலைத்து நிற்கிறது என்று அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்களில் 1.7% நிறுவனங்கள் தான் இந்த
ஃபோர் டெக்கேட்ஸ் அல்லது அதற்கு மேலான ஒரு லைஃப் ஸ்பேனை கொண்டதாக இருக்கிறது. அப்படியானால் ஏனைய நிறுவனங்கள் அத்தனையும் இந்த 40 ஆண்டு காலத்துக்குள் தங்களுடைய பிஸ்னஸை முடித்து கொண்டு விட்டார்கள். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். நோக்கியா ஒரு காலத்தில் மிக பிரபல்யமாக இருந்தது. இப்போது அது எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். பிளாக்பெரி அதன் பின்னர் வந்த ஒரு நிறுவனம், அதுவும் ஒரு உச்சத்தை தொட்ட நிறுவனமாக இருந்தது. கொடாக் இப்போது பலருக்கும் அது தெரியாமல் இருக்கும். இப்படி பல நிறுவனங்கள் மிகப்பெரும் உச்சத்தை தொட்டுவிட்டு காணாமலே போய்விட்டன. ஆகவே இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஒரு லைஃப் சைக்கிளை கொண்டிருக்கிறது, ஒரு லைஃப் சைக்கிளை கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அது ஒரு வகையிலே அது ஒரு டிக்ளைனிங் ஃபேஸுக்கு வருகின்ற போது நாங்கள் அடுத்த வாய்ப்பை தேடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுகிறது. இந்த உலகத்தின் அடிப்படை என்பது ஒரு நடைமுறை அல்லது செயன்முறை ப்ராசஸ் கொண்டதாக இருக்கிறது. இந்த ப்ராசஸ் என்பது ஒரு ஒரு மருத்துவ சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் அதற்கான ஒரு ப்ராசஸை பின்பற்றுவார். இப்படியாக அந்த சத்திர சிகிச்சை ஆரம்பித்து முடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ப்ராசஸ் இருக்கும். அது போன்று ஒரு விமானி விமானத்தை செலுத்துகின்ற போது அதற்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் இருக்கும். இப்படியாகத்தான் விமானத்தை எடுக்க வேண்டும், பறக்க வேண்டும், தரையிறக்க வேண்டும் என்ற ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸின் படியாகத்தான் அவர்கள் செல்கிறார்கள், பயணப்படுகிறார்கள். நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தேர்ந்தெடுப்பதற்கு, அது தனி நபராக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல நடைமுறையை பின்பற்ற தவறிவிடுகிறோம். அப்படி சரியான நடைமுறையை பின்பற்றாமல் நாங்கள் இந்த வாய்ப்புகளை கண்டடைய முற்பட்டால்தான் அது பிரச்சனையாகி போய்விடும். ஆகவே ஒரு ப்ராசஸை நாங்கள் அடையாளம் கண்டால் இந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தலாம் அல்லது இந்த வாய்ப்புகளை தெரிவு செய்யலாம் என்பதற்கான ஒரு சரியான ப்ராசஸ் இருந்தால், நேரம், பணம், மனிதவளம் இவற்றை வீணாக்காமல் சரியான வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். தவறான வாய்ப்பை நோக்கி செல்வதை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்பது பற்றியும் பேசுகிறது. பொதுவாகவே புத்தகங்கள் இரண்டு விடயங்களையும் பேச வேண்டும். ஒன்று, சரியான வாய்ப்பை எப்படி தெரிவு செய்வது, அல்லது தவறான வாய்ப்பை தெரிவு செய்வதால் என்ன தீமை ஏற்படும், அதை எப்படி தவிர்க்கலாம் என்பது பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது. அதுதான் இந்த புத்தகத்தின் சிறப்பாக இருக்கிறது. வாய்ப்புகள் என்பது எல்லோருக்கும் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே சமயம் அது தானாக எங்களுடைய வாசல் வந்து நிற்கும் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பது என்பது ஒரு சரியான வழி அல்ல. அப்படியான வாய்ப்புகள் எப்படி உருவாகும் என்பதற்கான ஒரு ப்ராசஸை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஃபில்டர் பண்ணி அல்லது அந்த ப்ராசஸின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் சரியாக அடையாளம் காண வேண்டும். அதாவது வாய்ப்புகள் அல்லாதவற்றை வாய்ப்புகள் என்று தவறாக கருதி அதன் வழி செல்லாமல் இருப்பதற்கு நாங்கள் எங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் அந்த வாய்ப்புகளை கண்டறிவதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வது, சிறந்த வாய்ப்பொன்று வருகின்ற போது அந்த வாய்ப்பை எப்படியாக சரியாக பயன்படுத்துவது, இதை பற்றியெல்லாம் இந்த புத்தகம் நிறைய பேசுகிறது. நிறைய நிஜ வாழ்க்கை உதாரணங்களோடு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருப்பதால் பலவற்றை ரிலேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கும் அப்படியான நிகழ்வுகள் அல்லது அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடும். அதை பற்றியும் இந்த புத்தகம் பேசுகிறது. வாய்ப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் இந்த புத்தகத்தை வாய்ப்பிருந்தால் வாசித்து பார்க்கலாம். The Power of Opportunity, Your Road Map to Success, Richard M. Rodman அவர்கள் எழுதிய புத்தகம் Power of Opportunity.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: 102.7 காசலைகளில் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:45. பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். அவரை அழைப்பதற்கு 4165281147. இந்த தலைமுறையை பொறுத்தவரையில் அடுத்த தலைமுறைக்கான சொத்துக்களை சேமிப்பதில் அதிக ஆர்வம் கொண்ட ஒரு தலைமுறையாகத்தான் எங்களுடைய தலைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளின் குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான பொருளாதார பலமைக்கு எதிர்காலம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்போது கடுமையாக உழைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் பலர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அப்படியாக கொள்வனவு செய்யப்படக்கூடிய சொத்துக்கள், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய முதலீட்டுக்கான சொத்துக்கள், அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய குழந்தைகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் மிக கவனமாக செய்யப்படாவிட்டால் மிகப்பெரிய சுமையாக அது மாறிப்போய்விடும் என்ற ஒரு அபாயம் குறித்து பலரும் இப்போது பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். அதை எவ்வாறு நாம் கையாள வேண்டும்? ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருக்கின்றவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வைத்திருக்கின்றவர்கள், அதை பாதுகாப்பாக அவர்களுடைய குழந்தைகளுக்கு கையளிக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை அல்லது நிதி திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும்?
2: தங்களுக்கு பிறகு தங்களுடைய சொத்துக்கள், அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் சரி, அல்லது அவருடைய பிஸ்னஸாக இருந்தால் சரி, அல்லது என்ன சொத்தாகவும் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முழு தொகையும் போகும் என்று நிற்கின்றார்கள். அது முற்றிலும் ஒரு பிழையான ஒரு கருத்து. ஏனெனில் இதில் வந்து சிஆர்ஐயுடைய டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் இருக்கின்றது. அது தவிர உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து கிரெடிட்டர்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கின்றது. எனவே இதை பாதுகாப்பதற்கு பார்ட் ஆஃப் த எஸ்டேட் பிளானிங்காக ட்ரஸ்ட் ஒரு ஃபேக்டர் இருக்கிறது. ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணுவதன் மூலம், அதிலும் வந்து பல வகையான ட்ரஸ்ட் இருக்கின்றது. எஸ்டேட் பிளானிங் என்று வரும்பொழுது ட்ரஸ்ட் ஒரு கம்பனன்ட், அதில் லிவிங் ட்ரஸ்ட், டெஸ்டாமெட்ரி ட்ரஸ்ட் அண்ட் சொல்லி ஆஃப்டர் நீங்கள் இறந்த பிறகு எஃபெக்டிவ் ஆகிற ட்ரஸ்ட் அண்ட்லாம் இருக்கிறது. இப்படியாக ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக அமைப்பதன் மூலம் நீங்கள் வந்து ஆர் எந்த பெனிஃபிஷரிக்கு எப்படி அந்த சொத்து போக வேண்டும் என்பதை இலகுவாக நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதை நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக, அதாவது அடிப்படையில் இருந்து அதற்கான ப்ராப்பர் ஸ்டெப்பை வந்து விளங்கப்படுத்தி எப்படி நீங்கள் ஒரு ட்ரஸ்டை அமைக்க வேண்டும், அதுக்கு அந்த பணம் வந்து, அதாவது வந்து டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் இல்லாமல் எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்கள் விரும்பிய நபருக்கு போக வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ண முடியும்.
1: இது போன்ற சிறந்த ஆலோசனைகளோடு உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக நீங்கள் கைமாற்ற விரும்பினால் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்களை அழைக்கலாம். 4162814 07.
3: Happy birthday.
4: Gifting it up.

0: 7:52 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
2: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல் அதிகபட்ச
3: கழிவுகள்
2: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை. 200 Trifield Road, Unit 101, Middlefield and Mechanical.
3: 416-438-9799.
2: தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள்.
4: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: ஜாவிஸ் விளையாட்டு கழகத்தின் கோடை கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டு கழகத்தின் கோடை கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொராண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டு கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 14 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள். ஜெய் நடராஜா, பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551.
7: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்ட்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3-4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
6: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின். 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம். என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

வணக்கம் நேர்களை, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். புத்தம்புதிய அழகான காலை பொழுதோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். காலை 9:12 வரைக்கும் இன்றைய நாளிலும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 மே மாதத்தின் 22 திகதி வெள்ளிக்கிழமையின் காலை வேளை. இன்றைய நாள் மே மாதம் 22 திகதியில் பிறந்தநாள், திருமண நாள், சில நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமானதாக தொடரட்டும். வார இறுதியை கொண்டு வருகின்றது. எனவே இந்த வெள்ளிக்கிழமை மிக மகிழ்ச்சியாக தொடர வாழ்த்துக்கள். தொடர்ந்து வருகின்ற வார இறுதி நாட்களும் கூட சந்தோஷமாக அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் மோடு.

9:06 ஈஸ்டஃபெமின் நேற்றன்று நாளையின் முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. இந்த காலை இப்பொழுதில் நாங்கள் பார்க்கிருக்கின்ற சிந்தனை மிக மிக முக்கியமானது. உலகத்தை வெல்ல முயற்சிக்கின்றீர்களா? முதலில் உங்கள் மனதை வெற்றி கொள்ளுங்கள். உங்கள் மனதை வென்றால் இதுவெல்லாம் சாத்தியமாகின்றது. ஒரு பெரிய அமைதியான போராட்டம், வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் எது என்று சொல்லி பார்த்தால் அது வெளி உலகத்துடன் அல்ல, எங்களுடைய மனதுடன் தான் அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கின்றது. பல நேரங்களில் பல செயல்களில் ஈடுபட விடாமல் எங்களது மனம்தான் எங்களை தடுத்து நிறுத்துகின்றது. என்னால் முடியாது, நான் தோல்வியடைந்து விடுவேன், இதை நான் இங்கு செய்ய போவதில்லை என்று சொல்லி, அல்லது இது எனக்கு கடினமானது என்று சொல்லி, எங்களது எண்ணங்கள் தான் எங்களை தொடர்ச்சியாகவே கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. எண்ணங்கள் ஒரு மனிதனை மெதுவாக பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் கூட தனது மனதை நம்பவில்லை என்று சொன்னால் முன்னேறவே முடியாது. உங்கள் மனம் உங்களை நம்பவில்லை என்று சொன்னால் உங்களால் முன்னேறவே முடியாது. எனவே உங்கள் மனதை நீங்கள் முதலில் வெற்றி கொள்ளுதல் என்பது அவசியம் ஆகின்றது. அதை செய்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் எங்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது. எல்லா வெற்றிகளும் முதலில் மனதில்தான் ஆரம்பிக்கின்றன என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுதல் மிக அவசியம் என்பதை அழகான இந்த சிந்தனை சொல்லி நிற்கின்றது. உலகத்தை நாங்கள் வெற்றி கொள்வதற்கு முதலில் எங்களை, எங்கள் மனதை வெற்றி கொள்ளுதல் மிக மிக அவசியம் ஆகின்றது. எனவே நாங்கள் வெளி உலகம்தான் எங்களை தடுக்கின்றது, சூழ்நிலைகள் தான் சரியாக இல்லை என்று சொல்லிடலாம். பெரும்பாலும் வெளி உலகத்தை தான் குறை சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் பிரச்சனை எங்கிருக்கின்றது என்று சொன்னால் எங்களது மனதுக்குள் தான். இதை நாங்கள் செய்ய முடியாது என்று சொல்லி எப்போதுமே ஒரு நினைப்பு எங்களை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதுக்கு நாங்கள் சூழ்நிலைகளை காரணம் காட்டிக்கொண்டே இருப்போம். எனவே அந்த ஒரு செயலை செய்வதன் மூலமாக எந்த விதத்திலும் எங்களிடம் மாற்றம் எதுவும் வந்துவிடப் போவதில்லை. சூழ்நிலை மாறினாலும் சரி, எங்களது மனம் அதையே தான் சொல்லிக்கொண்டே இருக்கும். எனவே எங்களால் புதியதொரு செயலை செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. வெற்றி என்பதை நாங்கள் பெற்றுவிட முடியாமலும் கூட தொடர்ந்திருப்பதற்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதன் மூலமாக நாங்கள் மாற்றங்களை சாத்தியமாக்கலாம். உலகத்தை வெல்ல முயற்சிக்கின்றீர்களா? முதலில் உங்களது மனதை வெற்றி கொள்ளுங்கள் என்பதைத்தான் அழகான இந்த முக்கியமான சிந்தனையின் மூலமாகவும் கூட சொல்லிக்கொள்ளலாம். 9:09 இருக்கின்றது. இன்றைக்கும் கூட அதிக வெப்பநிலை உயர்வில்லாத ஒரு நிலையில்தான் இன்றைய நாளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். புதன்கிழமையிலிருந்தே சற்று குறைவான வெப்பநிலை உடல்நிலையோடு தான் இந்த நாட்களை நாங்கள் மே மாதத்தின் ஒரு 3வது வாரமாக இருந்தாலும் கூட அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பார்த்து தான் இப்போதைய வெப்பநிலை 8°C தான் உணரப்படுகின்றது. தெளிவாக வானம் இருக்கின்றது. எனவே சூரிய வெளிச்சத்தை அதிகம் பார்க்கின்றோம். இனி தொடர்ந்து முகில் சேர தொடங்கலாம். ஒரு 10, 11, 12 மணியளவில் வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். பிற்பகல் வேளையில் 1 மணிக்கு பிறகும் வெளிச்சம் இருக்கும், ஆனாலும் கூட சற்று குறைவாகவே இருக்கலாம். முகில் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலைமையை நாங்கள் பிற்பகல் வேளையில் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. காரணம், நாளைய நாள் அதிக மழையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கப் போகின்றது. எனவே அதற்கான ஆயத்தங்கள் இன்றைக்கு இருக்கலாம் என்பதுதான் சொல்லப்படுகின்றது. இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வு 14 இருக்கும். 12 நாங்கள் கூடிய உடல்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவு வேளை 10 வெப்பநிலை சரிந்து 7°C இரவின் உடல்நிலையாகவும் உணரப்படும். இரவு 8:42 இன்றைய தினம் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு சனிக்கிழமை வார இறுதியை பொறுத்தளவில் மழையோடு தொடங்கலாம். காலை பொழுதில் 1-3 mm அளவிலான மழை தூறல், மதிய வேளை 10-15 mm அளவிலான மழை தூறல், மாலையில் இன்னும் 10-15 mm அளவிலான மழை, இரவு பொழுதிலும் கூட 5-10 mm அளவிலான மழை இருக்கும். நாளைக்கு அதிகமான மழையை வார இறுதி சனிக்கிழமை ஏற்கனவே கொண்டு வர இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து பகிரப்படுகின்றன. 30-40 mm அளவிலான மழை ஒட்டுமொத்தமாக இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்பதைத்தான் நாங்கள் இங்கு சொல்ல முடிகின்றது. 11 வரை தான் வெப்பநிலை உயர்ந்து 8°C தான் நாங்கள் உணரப்போகின்றோம். எனவே மழையுடன் மெல்லிய குளிரும் இருக்கின்ற ஒரு வார இறுதியாகத்தான் சனிக்கிழமையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையை பார்த்தால் காலையில் மெல்லிய மழை தூறல் இருக்கும். அதற்கு பிறகு இந்த மலைமுகிலெல்லாம் சற்று விலகி சூரிய வெளிச்சத்தை நாங்கள் சந்திக்க தொடங்குவோம். மாலை வேளை கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்கலாம். அதுக்கு பிறகும் கூட ஒரு மெல்லிய மழை இருக்கக்கூடிய சாத்தியங்களை இரவு பொழுது கொண்டிருக்கின்றது. 1-3 mm அளவிலான லேசான மழையாக அது இருக்கும். திங்கட்கிழமை மீண்டும் சூரிய வெளிச்சத்தை தரக்கூடிய அழகான ஒரு நாள். 18 வரை வெப்பநிலை உயர்ந்து 20°C மீண்டும் நாங்கள் தொடுகின்றோமாம். உடல்நிலையில் எனவே சற்று முன்னேற்றம் திங்கட்கிழமையிலேயே போது ஏற்படுகின்றது. அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை 20-21 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்கின்ற பகல் பொழுதை எதிர்பார்க்கலாம். அடுத்த புதனும் 22 வரை வெப்பநிலை உயர்ந்து 24 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் கூட நிறைந்திருக்கின்ற அழகான
அழகான பகல் பொழுது இருக்கும். வியாழக்கிழமையும் 19:19 உணரப்படும். அடுத்த வெள்ளியும் கூட 18:18 உணரப்போன்றோம். எனவே வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து சிறப்பாக வெப்பநிலை உயர்வுடன் கூடிய அழகான நாட்களை சூரிய வெளிச்சத்துடன் நாங்கள் எதிர்பார்க்கலாம். வார இறுதி வரைக்கும் தான் இந்த மெல்லிய குளிரும் தொடரும். அதே நேரம் மழையும் அதிகம் இருக்கக்கூடிய சாத்தியங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் என்பதையும் கூட தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாக சொல்லிக் கொள்ளலாம். 9:12 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass.
4: 102.7 FM. உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். ஜிடிஐக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங், 416-293-0.

0: தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
0: 416-900-4599.
2: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள் 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள் JRS காலேஜ் 416-292-2455.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
4: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
5: Your favorite music on your favorite station. 102.7. It's East FM.

9:23 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை காலை இப்பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்க்கலாம். 401 வெஸ்ட்பவுண்ட் வழக்கம் போல தாமதங்கள் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. கொஞ்சம் சுமூகமாக நாங்கள் பயணிக்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுவது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக நிச்சயமாக இருக்கும். டிவிபி தாண்டியும் கூட நீங்கள் அதிக தாமதங்கள் அற்ற நிலையில் பயணிக்கலாம். இடையிடையே ஒரு சில இடங்களில் குறைந்தளவு தாமதங்கள் தான் இருந்தாலும் பெரும்பாலும் அதிக போக்குவரத்து நெரிசல்களை கொண்டிருக்காத ஒரு காலை வேளை என்பதைத்தான் சொல்லலாம். 401 வெஸ்ட்பவுண்ட் வந்து இஸ்லிங்டன் அவென்யூவிலிருந்து மார்டின் கிரோ ரோட் வரைக்கும் குறைந்த தாமதங்களை எதிர்கொள்கின்றது. ஈஸ்ட்பவுண்டை பார்த்தால் ஹைவே 47 பகுதிகளில் தாமதங்கள் சற்று அதிகம் இருக்கின்றன. மார்டின் கிரோ ரோட் வரைக்கும் இந்த தாமத நிலைமைகள் சற்று அதிகமாக இருக்கின்றது. அதை தாண்டி பயணிக்கின்ற போது கிப்ளிங் அவென்யூவிலிருந்து இந்த வேளையில் இஸ்லிங்டன் தாண்டிய இடங்கள் வரைக்கும் கூட சற்று அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. மீண்டும் ஜேன் ஸ்ட்ரீட்டிலிருந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் கூட கலெக்டர்ஸில் வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தான் டிவிபி வரைக்கும் நிலவுகின்ற நிலைமை 401 ஈஸ்ட் பவுண்டில் இப்போது காணப்படுகின்றது. டிவிபி சவுத் பவுண்ட் 401 பகுதியில் சற்று அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. யோக் மில்ஸ் தாண்டிய குறுகிய தூரமும் கூட தாமதங்கள் சற்று உயர்வாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் எக்லிங்டன் வரைக்கும் தொடர்ந்து நடிக்கின்றது. எக்லிங்டன் தாண்டிய இடங்களில் தாமதம் இல்லாமல் பயணிக்கலாம். டிவிபி சவுத் பவுண்டிலும் கூட நோர்த் பவுண்ட் எக்லிங்டன் பகுதியில் சற்று அதிகமான வாகன நெரிசல்களை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் குறைந்த தாமதங்கள் நிலவுகின்றது. 404 சவுத் பவுண்டை பொறுத்தளவில் பிஞ்சுக்கும் 401க்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் அதிக வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. நோர்த் பவுண்டில் சுமூகமாக செல்லக்கூடிய சாத்தியங்கள் இப்போது காணப்படுகின்றன என்பதையும் கூட வாகன போக்குவரத்து நிலைமைகள் தொடர்பாக மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ளலாம். இன்றைக்கு மே மாதம் 22ஆம் தேதி முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கின்றது. இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி என்பது தொடர்பாகத்தான் இந்த நாளை வந்து பிரகடனம் செய்திருக்கின்றார்கள். பல்லுயிர் என்று சொல்லி நாங்கள் அந்த ஒரு வார்த்தை என்று சொல்லி பார்த்தால் அது வந்து மிக பரந்த அர்த்தங்களை கொண்டிருக்கின்ற ஒரு சொல் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பல்வகைமை என்பது பல்வேறுபட்ட உயிர்களை நாங்கள் இந்த பூமியில் கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் எங்களுக்கு தொடர்ந்து நினைவு படுத்துகின்றது. எனவே பல்லுயிர் கொண்டிருக்கின்ற இந்த பூமியை அதே சமநிலையோடு நாங்கள் பேணுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லுகின்றது இந்த நாள் என்பதைத்தான் இங்கு கூறுகின்றார்கள். நாங்கள் மிகப்பெரிய விலங்குகளை நிறையவே காண்கின்றோம். சிங்கம், புலி அல்லது கடல்களில் வாழக்கூடிய மிக பிரம்மாண்டமான திமிங்கிலங்கள், பூமியில் மிகப்பெரிய கோபுரங்கள் மாதிரி நிமிர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விழுது பரப்பி கிளை பரப்பி வாழக்கூடிய பிரம்மாண்டமான மரங்கள் எல்லாவற்றையும் கூட நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். வித்தியாசமான நாங்கள் அறிந்திராத இன்னும் பல உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கின்றன. அதே நேரம் எங்களது கண்களுக்கு தெரியாத ஒரு சில சிறிய உயிரினங்களும் கூட இந்த பூமியின் சமநிலைக்கு மிக மிக அவசியமானவையாக இருக்கின்றன. இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்கஸ் போன்ற ஒரு சில உயிரினங்கள் எல்லாமே, இந்த பூஞ்சைகள் எல்லாமே மிக சிறப்பாகவே இந்த நியூட்ரியன்ஸை வந்து ரீசைக்ளிங் செய்வதில் பெரும் பங்காற்றுகின்றன. அதே நேரம் சிறிய சிறிய பூச்சிகள் கூட இந்த பயிர் அறுவடையை எங்களுக்கு அதிகம் தரக்கூடிய வகையில் பாலினேஷனை வந்து மிக சிறப்பாக செய்கின்றன. மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியா இந்த மண்ணின் செழிப்பிற்கு மிக மிக அவசியமாகின்றது. அதே நேரம் இந்த வாட்டர்வேஸ் போன்ற இடங்களில் வாழக்கூடிய சிறிய சிறிய தாவரங்கள் எல்லாமே அந்த நீர்நிலையின் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானவையாக இருக்கின்றன. எனவே இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமுமே ஏதோ ஒரு வகையில் இந்த பூமிக்கும் அதில் இருக்கக்கூடிய இனிய உயிரினங்களுக்கும் நன்மையை செய்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு எக்கோசிஸ்டம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் அது வந்து மிக பலமான ஒரு பல்வகைமையோடு இருக்கின்ற போது அது வந்து ஒரு நிலைத்தன்மையும் மீள்தன்மையும் பெற்றதாக காணப்படுகின்றது என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லுகின்றார்கள் சொன்னால், மனிதர்கள் நாங்கள் இப்போது இயற்கையாக இருக்கக்கூடிய புல்வெளிகள் புதர்வெளிகள் போன்றவற்றை நாங்கள் முழுமையாகவே அழித்துவிட்டு எங்களுக்கு தேவைப்படக்கூடிய பயன்மிக்க ஒரு வகையான தாவரத்தை மட்டும் ஒரு இடத்திலே நாங்கள் வளர்க்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு தனித்த ஒரு வகையான ஒரு தாவரம் இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளி என்று சொல்லி பார்த்தால் அதிலும் பார்க்க மிக மிக அதிகமாக
கலந்து காணப்படக்கூடிய வெவ்வேறு தாவரங்கள் கலந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு புல்வெளியின் ஆரோக்கியம் என்பது மிக அதிகமானதாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கே சொல்லியிருக்கு நகல். அதிலும் குறிப்பாக அந்த வறண்ட தன்மையை வந்து அதிகம் தாங்கக்கூடியவையாக புட்களும் பூண்டுகளும் நிறைந்திருக்கின்ற ஒரு புல்வெளி வந்து அதிகம் மீள்தன்மை கொண்டதாகவும் கூட திகழ்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே ஒரு சிறிய இடத்திற்கே இந்த மாதிரியான டைவர்சிட்டி தேவைப்படுகின்றது என்று சொன்னால், இந்த பரந்துபட்ட இந்த பிரம்மாண்டமான பூமிக்கு வந்து மிக மிக அதிகமான பயோடைவர்சிட்டி தேவைப்படுகின்றது. எனவே அதை வலியுறுத்துகின்ற ஒரு நாள் இந்த நாள் என்பது தொடர்பாகத்தான் சொல்லலாம். பல்வேறு மர இனங்களை கொண்டிருக்கின்ற ஒரு காடு ஒரு பூச்சியால் பாதிக்கப்படுவதற்கான அல்லது ஒரு உயிரினத்தால் அழிக்கப்படுவதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே பன்முகத்தன்மை என்பது இயற்கை தன்னைத்தானே காத்து கொள்வதற்கான ஒரு திட்டம் என்பதைத்தான் நாங்கள் நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சூழ்நிலைகள் மாறுகின்ற போது அந்த பல்வகைத்தன்மை பாதிக்கப்படுகின்ற போதும் கூட அந்த ஒரு இயற்கை வழியின் ஆரோக்கியம் என்பது மிக அதிகமாகவே பாதிக்கப்படுகின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை நாங்கள் வந்து மதித்தல் அவசியம். அது சீர்குலைக்காமல் எங்களது நடவடிக்கைகளும் கூட அமைதல் அவசியம் என்பதை சொல்லுகின்ற அழகான ஒரு தினம்தான் இன்றைய நாள், இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி என்பது தொடர்பாகவும் சொல்லிக்கொள்ளலாம். 9:30 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேற்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது வெள்ளிக்கிழமை காலை வேளை.

0: பாட்டு நாலு விஷயம்
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 Scarborough 416-841-5301 416-841-5301.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின் 437-860-7002 437-860-7002. டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் மே 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. மே 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து மே 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. மே 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும் மே 21 வியாழன் காலை 11 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டுபடுகின்றார்கள். மே 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று மே 25 திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 வரை உள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
5: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
7: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markman Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Modisera Shepherd, Roach Bakery, Markman Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard and Ritz and Oshawaville, Free Toppings Pizza. இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM and even by Sparklight Entertainment Inc.
8: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:43. ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமான திறமைகள் மறைந்திருக்கின்றன. அதை எப்போது நாங்கள் சரியாக கண்டுபிடிக்கின்றோமோ அப்போதுதான் எங்களது முன்னேற்றம் ஆரம்பிக்கின்றது. எல்லோரிடமும் ஒரே விதமான முன்னேற்றத்தையும் திறமைகளையும் நாங்கள் எதிர்பார்த்து விட முடியாது. ஒரு மாணவன் ஒரு வகுப்பில் தொடர்ந்து கல்வி கேட்கின்றானா, ஒரு முழு ஆண்டு தேர்வு வருகின்றது. அந்த தேர்வில் எந்த ஒரு பாடத்திலும் அந்த மாணவனால் சித்தியடைய முடியவில்லை. இப்போது அந்த பாடசாலையின் தலைமை ஆசிரியருக்கு கோபம் அதிகமாக வருகின்றது. எத்தனை தடவைகள் இவன் இந்த வகுப்பிலே படிக்கின்றான், ஆனால் எதுவுமே ஏறவே இல்லையே. இந்த தேர்வில் ஒரு பாடத்திலாவது அவன் சித்தியடையவில்லையே என்று சொல்லி மிக கடுமையான கோபத்துடன் அவனை அணுகுகின்றார். இந்த பாடசாலையில் நீ படிக்கின்றாய், இந்த பாடசாலையில் அதன் பேருக்கே ஒரு இழுக்காகத்தான் நீ இங்கிருக்கின்றாய். ஒரு பாடத்தில் கூட உன்னால் பாஸ் பண்ண முடியவில்லை. வகுப்பில் பாடங்கள் நடக்கின்ற போது நீ என்ன காதில் பஞ்சு வைத்து கொண்டு இருக்கின்றாயா என்று சொல்லி கோபமாக திட்டுகின்றாராம் அந்த தலைமை ஆசிரியர். இப்போது அந்த சிறுவனோ அமைதியாக நின்றிருக்கின்றானாம். நீ படிப்பதற்கே தகுதியில்லாதவன் என்று சொல்லி அந்த பாடசாலையிலிருந்து அந்த சிறுவன் அனுப்பப்படுகின்றான். இப்போது அந்த சிறுவன் வந்து தெருவில் இறங்கி நடக்க தொடங்குகின்றானாம். அந்த தலைமை ஆசிரியர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவனுக்கு தொடர்ந்து மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. உன் காதில் என்ன பஞ்சா அடைத்து வைத்திருக்கின்றாய் என்று சொல்லி அந்த வார்த்தை மீண்டும் அவனுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. உடனே தன் காதுகள் இரண்டையும் இரண்டு கைகளாலும் இறுக மூடிக்கொள்ளுகின்றான் அந்த பையன். அமைதியான உலகம் அவனுக்கு சற்று வித்தியாசமாக உணர முடிகின்றது. அதை தொடர்ச்சியான இறைச்சல்கள் நிறைந்திருக்கின்ற அந்த சத்தங்களிலிருந்து சற்று வேறுபட்டதாக அந்த அமைதியான உலகம் அவனுக்கு தென்படுகின்றதாம். இப்போது அவன் மூளையில் ஒரு புதிய சிந்தனை உருவாகுகின்றது. தலைமை ஆசிரியர் சொன்னது போலவே பஞ்சை எனது காதில் வைத்து அடைத்து பார்த்தால் என்ன என்று சொல்லி அவன் யோசிக்கின்றான். உடனே வீட்டுக்கு சென்று அதை செயற்படுத்தியும் பார்க்கின்றான். இரண்டு கைகளிலும் பஞ்சை எடுத்து காதுக்குள் வைத்து அடைத்து கொள்ளுகின்றான். சற்று அந்த இறைச்சல் ஒலி கட்டுப்படுத்தப்படுவதை அவன் உணர்கின்றான். இருந்தாலும் தொடர்ந்து இரண்டு கைகளாலும் அந்த பஞ்சை காதில் பிடித்து கொள்ள வேண்டியிருக்கின்றது என்று சொல்லி யோசிக்கின்றான். எனவே இந்த பஞ்சு என்பது காதை முழுமையாக மூடக்கூடிய வகையில், காதை பாதிக்காத வகையிலும், அந்த சத்தங்கள் இதையும் உள்ளே விடாத வகையிலும் ஏதாவது ஒன்றை நான் கண்டுபிடித்தாக வேண்டுமே. அதே நேரம் காதை அது தானாகவே பிடித்துக் கொள்ளக்கூடிய வகையிலும் உருவாக்கப்பட்டால் அது இன்னும் வசதியாக இருக்குமே என்று சொல்லி அவன் யோசிக்கின்றானாம். எனவே மிகவும் அதிகமாக யோசித்து எல்லா விடயங்களையும் சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆராய்ந்து ஒரு புதிய சாதனத்தை அவன் வடிவமைக்கின்றான். அதுதான் EMF ஆக உருவாகுகின்றது. எனவே இப்போது ஒரு சிலர் அதன் பயன்பாட்டை அறிந்து கொள்கின்றார்கள். பரீட்சைக்கு படிக்கின்றவர்கள் வெளிப்புற சத்தங்களிலிருந்து சற்று விலகி அந்த தொந்தரவில்லாமல் படிப்பதற்காக அதை அவனிடம் வாங்க தொடங்குகின்றார்களா. இப்போது சற்று அவனது வியாபாரம் வந்து அந்த EMF தொடர்பாக பெருகத் தொடங்குகின்றது. இந்த பரீட்சைக்கு படிப்பவர்கள் மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக இறைச்சலான இடங்களில் வேலை செய்பவர்களும் கூட அந்த சாதனத்தை வாங்க தொடங்குகின்றார்கள். புதிதாக அதன் அறிமுகம் பல இடங்களுக்கும் நிகழ்கின்றது. ஓரளவுக்கு வியாபாரம் இப்போது நன்றாக போக தொடங்குகின்றதாம். அதே நேரத்தில்தான் முதலாம் உலக போர் ஆரம்பமாகி இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் அந்த போரிலே பங்கேற்கின்ற வீரர்கள் பீரங்கி சத்தத்தினால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு, அவர்களது காதனை பாதுகாப்பதற்கு இந்த மாதிரியான EMF ஒன்று அணியப்பட வேண்டும் என்ற உத்தரவும் கூட அங்கு பிறப்பிக்கப்படுகின்றது. எனவே போர் வீரர்களுக்கு வசதியாக அவர்கள் கைகளால் பிடிக்காமல் அல்லது அது கலன்று விழாமல் இருப்பதற்காக ஹெல்மெட்டில் வடிவமைக்கப்படக்கூடிய ஒரு EMF-ஐ அந்த பையன் வந்து தயாரித்து கொடுக்கின்றான். இதன் மூலமாக அவனது விற்பனை மிகப்பெரிய அளவிலே பெருகி ஒரு பெரும் செல்வந்தனாகவும் கூட அவன் மாறிவிடுகின்றான். அது ஒரு முக்கியமான மனிதரது வாழ்க்கை வரலாறாகத்தான் பகிரப்படுகின்றது. செஸ்டர் கிரீன்வுட் என்று சொல்லி அவரது பெயரையும் கூட பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அல்லது கோபத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய உண்மை அல்லது அதை செயற்படுத்தி பார்க்க வேண்டுமென்ற ஒரு ஆர்வம் அந்த சிறுவனது மனதில் ஒரு பேரவாவாக உருவெடுத்தது. அது அவனது திறமை அங்கே வெளிப்படுத்தப்படுவதற்கும் கூட காரணமாக அமைந்திருக்கின்றது. சங்கடமான சூழ்நிலையில் கிடைத்திருக்கின்ற ஒரு ஐடியா, அதனை வந்து மிக சரியாக அவன் ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்குவதற்கு
பயன்படுத்தி கொள்ளுகின்றான். எனவே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தாழ்ந்து போக தேவையில்லை அல்லது பின்தங்கி செல்ல தேவையில்லை. ஒரு விடயம், ஒரு கதவு மூடப்படுகின்றதுனால் அதிலும் பார்க்க மிகப்பெரிய பாதையை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பெரும் கதவின் மூலமாக எங்களுக்கு சாத்தியமாகும் என்பதையும் கூட இங்கே சொல்ல முடிகின்றது. எனவே சரியாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனைகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் எதையும் சாதிக்கலாம் என்பது தொடர்பாகவும் கூட ஒருவரது வாழ்க்கை ஒரு முக்கியமான செய்தியை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 9:49.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 Oh My Home.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Moham 437-477-7960.
4: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
6: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
7: கலர் ரிப்பன்,
6: சுரேஷ்,
7: சங்கீத மேகம்,
6: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
8: MJS Gold House
9: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
8: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
8: MJS Gold House,
9: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள். எங்கள் இசை ஈஸ்ட் FM 102.7.

நிரம்பிப்பொழுது காலை 10:03 ஈஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-1212 ஈஸ்டெஃப்எம் 102.7 @gmail.com அமது இமெயில் முகவரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7. சரி, எரிபொருள் விலை தொடர்பாகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கின்றது. இன்றைக்கும் ஒரு 8% விலை வீழ்ச்சியை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். மே 22 நேற்றைய விலையிலும் பார்க்க 8% இன்றைக்கு எரிபொருளை நீங்கள் குறைவான விலையில் பெறக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்கின்றன. ஆனால் இன்றிலும் பார்க்க நாளைக்கு இன்னும் ஒரு 4% விலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அது சற்று மகிழ்ச்சியானதாக இருக்கும். தொடர்ச்சியான விலையேற்றத்தை தொடர்ந்து இப்போது ஒரு சில நாட்களாக விலை சரிவுகள் வந்து அவதானிக்கப்படுகின்றன. எனவே இன்றிலும் பார்க்க நாளைக்கு இன்னும் ஒரு 4% குறைந்த விலையில் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். பத்திப்போதைய வெப்பநிலை 8°C உணரப்படுகின்றது. வெப்பநிலை சற்று சரிந்திருக்கக்கூடிய நாட்களை தான் நாங்கள் அனுபவிக்கின்றோம். வாரதி வரைக்குமே இந்த நிலைமைகள் தொடர்ந்து நீடிக்கும். தொடர்ந்து இன்றைய தினம் எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்லி பார்த்தால், சூரிய வெளிச்சம் இருக்க முகில் கூட்டங்களும் வானத்தில் சற்று அதிகரிக்கலாம். நாளைக்கு கடுமையான மழை இருக்கும். எனவே அதுக்கான ஆயத்தங்கள் இப்போது நடைபெறுவதை நாங்கள் அதிலும் குறிப்பாக இந்த பிற்பகல் வேளையிலே காணக்கூடியதாக இருக்கும். 13 வரை இன்று வெப்பநிலை உயர்கின்றது. 11°C நாங்கள் உணரப்போகின்றோம். இரவு வேளை 10 இருக்கும். 7°C நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். 8:42 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அதுவரைக்கும் வெளிச்சத்தையும் முகில் கூட்டங்களையும் நாங்கள் சேர்த்து பார்க்கலாம். பிற்பகல் வேளையில் முகில் சற்று ஆதிக்கம் செலுத்தும். சனிக்கிழமை காலை வேளையில் மழை தொடங்கலாம். தூரலாக 1-3 mm அளவிலான மழை தூரல் காலையில் இருக்கும். மதிய பொழுதில் 10-15 mm அளவிலான மழையும், அதே நேரம் மாலை வேளையிலும் கூட அதே 10-15 mm மழையும், இரவு பொழுதில் 5-10 mm மழையும் நாளைக்கு இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு 30 mm வரையிலான மழைக்கான வாய்ப்புகளை சனிக்கிழமை முழுமையாக கொண்டிருக்கின்றது. 11 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 8°C நாங்கள் கூடிய உணர்வையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை மழை மோய்ந்து சற்று வெப்பநிலையிலும் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஞாயிறு காலை பொழுதில் மெல்லிய மழை தூரல் இருந்தாலும் அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் மட்டி பார்க்கும். 15 வெப்பநிலை உயர்வை எதிர்பார்க்கலாம். 14 உணரப்படும் ஞாயிற்றுக்கிழமை. மாலை இரவு பொழுதிலும் மிக மெல்லிய மழை தூரல் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இப்போது சொல்லப்படுகின்றன. திங்கட்கிழமையிலிருந்து மீண்டும் நாங்கள் நல்ல வெப்பநிலை உடல்நிலையை சூரிய வெளிச்சத்தோடு பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குகின்றன. திங்கட்கிழமை 18 வெப்பநிலை உயர்ந்து 20°C நாங்கள் உணர இருக்கின்றோம். திங்கட்கிழமை சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்க போகின்றது. செவ்வாய்க்கிழமை என்று சொல்லி பார்த்தால் பிரதானமாக வெயில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் 20 வெப்பநிலை உயர்ந்து 21 உணரப்போகின்றோம். அடுத்த புதன் 22-24 உணரக்கூடியதாக இருக்கும். வெயில் தான் நிறைந்திருக்கும். அடுத்த வியாழனும் கூட சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு நாள் தான். 19 வெப்பநிலை 19 உணரப்போகின்றோம். அடுத்த வெள்ளி 18 வெப்பநிலை உடல்நிலை இருக்கும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகல் பொழுதையும் கொண்டு வரும் அடுத்த வெள்ளி. எனவே அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து மழை குறைவாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற வெப்பநிலை உயர்வுடன் கூடிய அழகான நாட்கள் வர காத்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் இப்போதைய காலநிலை தகவல்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். 10:06 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:11 ஆகியிருக்கின்றது. எபோலா அவுட் பிரேக் தொடர்பான பல செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க முடிகின்ற ஒரு செய்தி என்னென்னு சொல்லி பார்த்தால், அடுத்த வாரம் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா ஃபோரம் சமிட் வந்து இப்போது கேன்சல் பண்ணப்படுகின்றமை தொடர்பான ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ மற்றும் உகாண்டா போன்ற நாடுகளில் இப்போது இந்த எபோலா பரவியிருப்பதன் காரணமாகத்தான் அடுத்த வாரத்தில் நடைபெற இருந்த இந்திய ஆப்பிரிக்க மன்ற உச்சி மாநாடு இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டை பொறுத்தளவில் இந்தியாவின் டெல்லியில் தான் மே மாதம் 28 தொடக்க 31 வரை நடக்க திட்டமிடப்பட்டிருந்ததா, அதுவும் மிக முக்கியமாக சொல்லி பார்த்தால் ஒரு தசாப்தத்தில் நடைபெறாத இந்த மாநாடுதான் இப்போது நடத்தப்படுவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இது வந்து ஒரு 4th edition ஆஃப் தி சமிட்டாக இருக்கும் என்பது தொடர்பாக தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்தியா வந்து ஏனைய ஆப்பிரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோடு மிக முக்கியமான அந்த டிப்ளோமேட்டிக் இன்டராக்ஷன்ஸை செய்யக்கூடிய வகையில், ராஜதந்திர தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாநாடு வந்து பல புதிய வழிகளை திறக்கும் என்பது தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அது இந்த போலா தொற்றின் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று வியாழக்கிழமைதான் இந்தியாவும் ஆப்பிரிக்க ஒன்றியமும் இணைந்து ஒரு கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தன. ஆப்பிரிக்க கண்டத்தில் உருவாகி வரக்கூடிய பொது சுகாதார சூழல் காரணமாக இந்த மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாகவும், புதிய திகதி பின்னர் தீர்மானிக்கப்படும் என்பது தொடர்பாகவும் அந்த ஸ்டேட்மெண்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது எபோலா அந்த பரவலை வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் என்று சொல்லித்தான் WHO அறிவித்ததை தொடர்ந்து இந்த ஒரு மாநாடு வந்து இப்போது கேன்சல் பண்ணப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கலாம். இந்த எபோலா தொடர்பானது அந்த சம்பவம் என்று சொல்லித்தான் இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோவின் கிழக்கு பகுதியில் இந்த எபோலா அவுட் பிரேக் மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மைய புள்ளியில் ஒரு வைத்தியசாலையில் இருந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து கோபமடைந்த கூட்டத்தினரால் எரிக்கப்பட்டிருக்கின்றதாம். அதிலும் இந்த எபோலா தொற்று கொண்டிருக்கின்ற இந்த நோயாளிகளுக்கான சிகிச்சைகளை தனிமைப்படுத்தப்பட்ட ரீதியில் வழங்கிக் கொண்டிருந்த கூடாரங்களுக்கு தீ வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த நோய் தொற்றின் காரணமாக ஒரு இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருந்தாராம். அவர் அது உடலை இந்த எபோலா தொற்று ஏற்பட்டதன் விளைவாக அவர்களிடம் ஒப்படைக்க மறுத்ததன் காரணமாகத்தான் அவரது நண்பர்கள் கோபமடைந்து இந்த செயலை செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த உடலை ஒப்படைப்பதற்கு மறுக்கப்பட்டதன் காரணமாக மருத்துவமனை மீது பொருட்களை அந்த மனிதர்கள் வந்து வீச தொடங்கினார்களாம். அதே நேரம் இந்த தனிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸாக பயன்படுத்தப்பட்ட கூடாரங்களுக்கும் அவர்கள் தீ வைத்தார்கள் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. பெரும் குழப்பம் அங்கு ஏற்பட்டிருந்தது. எனவே இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறையினர் எச்சரிக்கை துப்பாக்கி சூட்டையும் கூட நடத்த வேண்டிய சூழ்நிலையை இந்த மோதல் உருவாக்கியிருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எதற்காக அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பிரபலமான இளைஞர் என்று சொல்லியிருக்கிறார்கள், அவர் ஒரு அந்த லோக்கல் கம்யூனிட்டியில் மிக பிரபலமான ஒருவர் என்பதும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 28 அந்த இளைஞர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அவரது உடலை ஒப்படைக்க மறுத்ததன் காரணமாகத்தான் இந்த மோதல் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் அந்த உடல் ஏன் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி பார்த்தால், இந்த எபோலா தொற்றின் காரணமாக உயிரிழந்திருக்கக்கூடிய ஒருவரது உடல் வந்து ஹைலி இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும் என்பதைத்தான் அந்த மருத்துவ அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதை கையாளக்கூடியவர்களுக்கு அந்த தொற்று மிக இலகுவாகவே ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. அதிக தொற்றும் தன்மை கொண்டதாகத்தான் அந்த பாடி ஆஃப் அ டெட் எபோலா விக்டிம் இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வைரஸ் அவர்களுக்கு, ஏனைய மக்களுக்கு பரவுவதை தடுப்பதற்குத்தான் பாதுகாப்பான அடக்கம் அங்கு அந்த உடல் தொடர்பாக செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றதாம். ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில்தான் அந்த மனிதர்கள் அந்த வைத்தியசாலையின் அந்த கூடாரங்களுக்கு தீ
வைத்திருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே காவல்துறையினர் அங்கு வந்து அந்த குழப்பத்தை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போது அந்த வைத்தியசாலையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் அந்த வைத்தியசாலைக்கும் மிலிட்டரி ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த போலீசார் அங்கு வருவதற்கு முன்பு நடத்தப்பட்டிருக்கின்ற கல்லறியும் அந்த தாக்குதலில் ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஒருவரும் காயமடைந்திருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோவில் இருக்கக்கூடிய இந்த நிலைமை தொடர்பான சில கவலைக்குரிய செய்திகளும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் இந்த வறிய மக்கள் வந்து இந்த நோய் என்ன என்பது தொடர்பாக அறிந்து கொள்ளவில்லை, அல்லது என்ன அங்கு நடக்கின்றது என்பது குறித்து மக்களுக்கு வந்து முறையாக தெரிவிக்கப்படவோ அல்லது இந்த எபோலா தொற்று தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவோ இல்லை. ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து எபோலா என்பது ஒரு வெளியாட்களால் தங்களது அந்த சமூகங்களுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு பெரிய ஆபத்து என்பதைத்தான் அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த என்ஜிஓஸ் மற்றும் வைத்தியசாலைகள் போன்றவை மக்களிடமிருந்து பணம் கறப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு உத்தி இது என்று சொல்லித்தனம் அவர்கள் நம்புகின்றார்கள். இந்த தொற்றின் அபாயம் குறித்து அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்பது தொடர்பாகவும் கூட கவலை வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இது ஒரு சூனியம் போன்றவற்றின் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு நிலைமை என்று சொல்லி பலர் வந்து அங்கிருக்கக்கூடிய அந்த மந்திரவாதிகள் அல்லது சமய தலைவர்களை நாடி செல்லுகின்றார்கள் சிகிச்சைகளுக்கு பதிலாக என்பது தொடர்பாகவும் கூட பல தகவல்கள் அங்கிருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பாக வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பிரபலமான நபரது தாயாரும் கூட சொல்லியிருக்கிறார், தனது மகன் வந்து வேறொரு டைஃபாய்ட் மாதிரியான காய்ச்சலில் தான் உயிரிழந்திருக்கிறார், எபோலா தொற்று என்று சொல்லி அங்கு எதுவும் இல்லை என்று

இழந்தவர்கள் அது உடல்களை கையாளக்கூடிய வகையில் பல மருத்துவ பணியாளர்களுக்கும் கூட பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் மிக பாதுகாப்பான உபகரணங்களை அணிந்து கொண்டு அந்த உடல்களை கையாளக்கூடிய வகையில் பாதுகாப்பான மற்றும் அந்த உடல்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய கண்ணியமான நல்லடக்கங்களை செய்வதற்கான பரிந்துரைகள் வந்து WHOவினால் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூட அங்கிருக்கின்ற டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோவில் இருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:19 நிமிடமாக இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:31 ஆகியிருக்கின்றது. ஜூன் மாதம் வந்தாலே சம்மர் வருகின்றது என்ற ஒரு பெருமகிழ்ச்சி எங்களிடம் இருக்கும். ஆனால் கனடா போன்ற இந்த வட அமெரிக்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள், அமெரிக்கா, கனடா என்று சொல்லலாம். எனவே இந்த நாடுகளை பொறுத்தளவில் இன்னும் ஒரு பாதிப்பான ஒரு பருவமும் கூட இது என்பதைத்தான் இங்கு நினைவுபடுத்தியிருக்கிறார்கள். அது என்னென்னு சொன்னால், அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசனும் கூட இந்த சம்மரோட சேர்ந்தே வரும். வழக்கமாகவே ஜூன் மாதம் 1 நவம்பர் 30 வரை நீடிக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 6 கால பகுதியாக இது இருக்கும் என்பதையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசன் தொடர்பான எதிர்வு கூறல்களும் கூட மிக மிக முக்கியமானது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு சில ஹரிக்கேன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாகவும் கூட வர இருப்பதன் காரணமாக இந்த ஹரிக்கேன் சீசன் இந்த முறை எப்படி இருக்கும் என்பது தொடர்பான எதிர்வு கூறல்களை காலநிலை வல்லுநர்கள் தெரிந்து கொள்வதற்கு பெரிதும் முயற்சி எடுக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் அந்த சீசன் ஆரம்பமாவதற்கு முன்பு வழக்கம் போலதான் இந்த முறையும் கூட இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசன் தொடர்பான எதிர்வு கூறல்கள் வந்து சற்று நிச்சயமில்லாத ஒரு நிலையில் தான் இன்னமும் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டாலும் கூட, நேற்று வியாழக்கிழமை NOAA வந்து இந்த ஆண்டிற்கான அந்த ஹரிக்கேன் சீசன் தொடர்பான ஒரு எதிர்வு கூறலை வெளியிட்டிருக்கின்றது. அதில் முக்கியமான ஒரு சில தாக்கங்கள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வருடம் என்று சொல்லி பார்த்தால், நாங்கள் லானினா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு வெதர் ஃபினாமினனிலிருந்து எல்னினோ நோக்கி நகர்கின்றோம். எனவே எல்னினோ வந்து இந்த வருடம் சம்மர் ஆரம்பமாகி அந்த ஃபோர் சீசனுக்கு பிறகுதான் மிக அதிகமான ஒரு பலத்தை பெறுகின்ற நிலையில், வளர்ந்து வரக்கூடிய இந்த எல்னினோ என்று சொல்லப்படுகின்ற அந்த காலநிலை விளைவு இந்த ஆண்டின் அட்லாண்டிக் சூறாவளி பருவத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லித்தான் NOAA இப்போது தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். பசிபிக் ஓஷன் பகுதியில் உருவாகி வளர்ந்து வரக்கூடிய இந்த பட்டர்ன், இந்த எல்னினோ என்று சொல்லப்படுகின்ற அந்த பட்டர்ன் மட்டுமே இந்த சீசனின் அந்த ஒரு நிலையை தீர்மானிப்பதில்லை. இன்னும் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நிலையில் தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னும் நிலையற்ற தன்மை தான் காணப்படுகின்றது. சரியான அந்த ப்ரெடிக்ஷன்ஸை செய்வதிலே ஒரு அன்சர்டினிட்டி இன்னும் தொடர்கின்றது என்பது தொடர்பாகத்தான் அவர்கள் தெரிவித்திருந்தாலும் கூட, ஒரு வகையான சூறாவளி கண்டிப்பாக வரத்தான் போகின்றது. ஒன்றல்ல, பல வழக்கம் போல இந்த பருவத்தில் வரும். எனவே அதனை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும் என்பது தொடர்பான ஒரு எச்சரிக்கையை தான் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த கரையோர பகுதிகளில் வாழக்கூடியவர்கள் அல்லது கரையோரங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய திட்டங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசன் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளுதல் மிக அவசியம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அவர்கள் செல்லக்கூடிய அல்லது அவர்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த காலப்பகுதி தொடர்பான எதிர்வு கூறல்கள் தொடர்பாகவும் கூட நீங்கள் அறிந்து கொள்ளுதல் அவசியம் என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. NOAA என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், வழக்கமாக சராசரியாக ஒவ்வொரு ஹரிக்கேன் சீசனிலும் வரக்கூடிய அந்த ஸ்டோம்ஸோ அல்லது அது அடுத்த கட்டமாக பலம் பெறுகின்ற போது, ஹரிக்கேனாக மாறுகின்ற போது, அல்லது அதிலும் பார்க்க ஆபத்தை அதிகம் தரக்கூடிய அந்த மேஜர் ஹரிக்கேன்ஸாக மாறுகின்ற போதெல்லாம் எத்தனை முறை இந்த பாதிப்புகள் உணரப்படுகின்றன என்பதை வைத்து சராசரியான எண்ணிக்கைகளை NOAA வந்து வழக்கமாக வெளியிடுவது வழக்கம். எனவே இந்த நிலையில் இந்த முறை இந்த ஹரிக்கேன் சீசன் வந்து பிலோ நார்மல் ஹரிக்கேன் சீசனாக இருக்கலாம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். இந்த அட்லாண்டிக் பேசின் முழுவதுமே ஏற்படக்கூடிய அந்த ஸ்டோம்ஸ் என்று சொல்லி பார்த்தால் ஒரு 8-14 வரைக்கும் இருக்கலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆரம்ப ஒரு புயலாகத்தான் இந்த ஸ்டோம்ஸ் வந்து இருக்கின்றன. எனவே அவரேஜாக வழக்கமாக அந்த ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு 14 தான் வருமாம். எனவே இந்த முறை 8-14 வரைக்கும் அந்த ஸ்டோம்ஸ் வந்து உருவாகலாம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதன் அடுத்த கட்டமாக இந்த ஹரிக்கேன்ஸாக அது மாறுகின்ற போது வழக்கமாக 7 அதுதான் சராசரி எண்ணிக்கை. ஆனால் இந்த முறை சற்று குறைவாக ஒரு 3-6 வரைக்கும் அந்த ஹரிக்கேன்ஸ் வந்து வரலாம். வழக்கமாக பெரும் சூறாவளிகளாக, மேஜர் ஹரிக்கேன்ஸாக பாதிப்பை அதிகம் ஏற்படுத்தக்கூடியவையாக 3 வரும். ஆனால் இந்த முறை 2 வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் NOAA-யும் கூட இந்த தகவல்களை நேற்று வெளியிட்டிருக்கின்றது. இதே மாதிரி தான் ஏப்ரல் மாதத்திலும் அமெரிக்காவின் கொலராடோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதனை சேர்ந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் ஒரு இந்த ஹரிக்கேன் சீசன் தொடர்பான ஒரு எதிர்குறலை முன்வைத்திருந்தார்கள். இரண்டும் கிட்டத்தட்ட ஒத்துப்போகின்றது என்பது தொடர்பாகத்தான் இப்போது இந்த தகவல்கள்
வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே இந்த முறை சற்று பாதிப்பு குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்றாலும் கூட வழக்கம் போல இந்த தாக்கங்கள் உணரப்படக்கூடிய நிலைமையை நாங்கள் மறக்க முடியாது என்பதையும் கூட அந்த வல்லுநர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பலத்த காற்று இருக்கும், கனமழை இருக்கும், ஒரு சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழலாம், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாதிப்பை சந்திக்கலாம். அதிலும் குறிப்பாக ஒன்டாரியோவின் பல இடங்களும் அடிக்கடி இந்த சூறாவளிகளின் மூலமாக பாதிக்கப்படுகின்றன. குபெக் போன்ற இடங்களிலும் கூட இந்த தாக்கங்கள் இருக்கும் என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பது தொடர்பாகவும் காலநிலை வல்லுநர்கள் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதே நேரம் எல்னினோ மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சில இயற்கை காரணங்களும் கூட இந்த ஹரிகேன் சீசன் எப்படி இருக்க போகின்றது என்பது தொடர்பாக தீர்மானிப்பதற்கு அவசியம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து அந்த அட்லாண்டிக் பேசினிலே இருக்கக்கூடிய காற்று, அதன் திசை, இவையும் கூட இந்த ஸ்டோம்ஸ் எப்படி உருவாகின்றது அல்லது அது எந்த அளவுக்கு பலம் பெறுகின்றது என்பது தொடர்பாக தீர்மானிப்பதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த முறை ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், பிலோ நார்மல் ஹரிகேன் சீசனாக இது இருக்கும் என்று சொல்லி. எனவே அதற்கான வாய்ப்பு வந்து 55% இருக்கின்றது என்பதையும் இன்னோயே சொல்லியிருக்கின்றது. அதே நேரம் 35% வாய்ப்புகள் வந்து வழக்கம் போல அதே எண்ணிக்கையில் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கின்றதாம். 10% தான் அபவ் நார்மல் ஆக்டிவிட்டியை நாங்கள் எதிர்கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த செய்திகள் சொல்லுகின்றன. அதே நேரம் இந்த ஹரிகேன்ஸுக்கும் கூட பேரிடக்கூடிய வழக்கம் வந்து இருக்கின்றது காலநிலை வல்லுநர்களிடையே. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு லிஸ்டை வந்து பயன்படுத்துவார்கள். இந்த முறை இந்த 2026 அந்த ஹரிகேன் சீசனுக்கான அந்த பேரிடர்களும் கூட ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முறை வந்து 2020 வந்திருக்கக்கூடிய அந்த ஹரிகேன் சீசனில் பாவிக்கப்பட்ட அந்த ஹிஸ்டோரிக் லிஸ்டான பயன்படுத்தப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே முதலாவது நேம்டு ஸ்டோம் என்று சொல்லி பார்த்தால் அது என்னன்னு சொன்னால் ஆர்த்தர் என்று சொல்லித்தான் இப்போது பெயரிட்டிருக்கிறார்கள். முதலில் வரக்கூடிய அந்த சூறாவளிக்கு வந்து ஆர்த்தர் என்று சொல்லி பெயரிட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு பேர்த்தா, கிறிஸ்டோபல், டாலி என்று சொல்லி அந்த நேம் லிஸ்ட் வந்து அடுத்தடுத்த சூறாவளிகளுக்கு இப்போது பெயரிட்டிருக்கின்றது. 2020 பயன்படுத்தப்பட்ட அந்த லிஸ்ட், அதில் ஒரே ஒரு மாற்றம் இருக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். லாரா என்ற ஒரு ஹரிகேன் பேருக்கு பதிலாக இந்த முறை இன்னும் ஒரு பேர், லியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயர் வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றதாம். அதைவிட இந்த மாற்றமும் இல்லாமல் அதே லிஸ்டைத்தான் இந்த முறையும் கூட பயன்படுத்துகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்களை காண முடிகின்றது. 10:38 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
6: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-906-5656.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
7: 416-461-6401.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1 016.
8: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10865 பேவியூ அவென்யூ 905-883-9109.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569. 647-962-1569.
12: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
13: FM 102.7
12: East FM.ca.

நேரம் சரியாக காலை 11 மணியாக இருக்கின்றது. எஸ்எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ்எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 eastfm102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஸ்எஃப்எம் தமிழ், யூடியூபில் எஸ்எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை தொடர்பாக இன்றைக்கும் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது. நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது 8% என்று நாங்கள் விலை வீழ்ச்சியை சந்திப்போம் என்று சொல்லி, அதுக்கு பிறகு நாளைய நாளிலும் கூட இன்னும் ஒரு 4% விலை வீழ்ச்சியை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். எனவே நாளைய தினம் என்றிலும் பார்க்க எரிபொருள் விலை 4% இன்னமும் குறைந்திருக்கும். இன்றைய நாள் கூலதான் யூஷுவலாகத்தான் தொடர்கின்றது. வழக்கத்திலும் பார்க்க சற்று அதிகமான குளிரோடு தான் இன்றைய வெள்ளிக்கிழமையும் நாங்கள் அனுபவிக்கின்றோம். புதன்கிழமையிலிருந்தே இந்த குளிரான மாற்றம் தொடர்கின்றது. வார இறுதி வரைக்கும் அந்த நிலைமைகள் தொடரும். இப்போது 10.8°C நாங்கள் உணர்கின்றோம். முகில் கூட்டங்கள் வானத்தில் இருக்கின்றது. சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் காண்கின்றோம். பிற்பகல் வேளையில் முகில் சற்று அதிகமாகவும் சூரிய வெளிச்சம் குறைந்த நிலையிலும் இந்த நிலைமைகள் தொடரும். 8:42 சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. பிற்பகல் வேளையில் 13 கூடிய வெப்பநிலையும் 11 கூடிய உணர்நிலையும் இருக்கும். இரவு பொழுதில் 10.7°C நாங்கள் உணரப்போகின்றோம். நாளைய தினம் வார இறுதி சனிக்கிழமை கடும் மழைக்குரிய வாய்ப்புகளை அதிகம் கொண்டிருப்பதைத்தான் மீண்டும் சொல்ல முடிகின்றது. காலையில் மெல்லிய மழை தூறலாக தொடங்கும். மதிய பொழுதில் மற்றும் மாலை பொழுதில் 10-15 mm அளவிலான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. 2 தலா 10-15 mm இருக்கலாம். இரவு வேளை 5-10 mm அளவிலான மழை பொழிவுக்கான வாய்ப்புகளை எதிர்கொள்கின்றோம். எனவே மொத்தமாக ஒரு 30 mm வரைக்கும் கூட மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாளைய தினம் சனிக்கிழமையில் என்பதைத்தான் சொல்லலாம். வெப்பநிலையிலும் கூட அதிக உயர்வை எதிர்பார்க்க முடியாது. 11 வரைதான் வெப்பநிலை உயர்ந்து 8°C தான் உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் மெல்லிய தூரில் இருக்கலாம். அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் தென்பட தொடங்கும். 15 வரை வெப்பநிலை உயர்ந்து 14 உணரப்போகின்றோம். மீண்டும் இரவு பொழுதிலும் மிக மெல்லிய தூரலுக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையிலிருந்து நல்ல மாற்றத்தை நாங்கள் வரவேற்க தொடங்குவோம். 18 வரை வெப்பநிலை உயர்கின்றது. திங்கட்கிழமை 20 உணரப்படும். சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையும் கூட வெளிச்சமுகில் அணிந்திருக்கப் போகின்றது. 20 வரை வெப்பநிலை உயர்ந்து 21 உணர இருக்கின்றோம். அடுத்த புதன் 22 வெப்பநிலை உயர்ந்திருக்கும். 24 உணரப்படும். பிரதானமாக வெயில் இருக்கும். வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலும் கூட சூரிய வெளிச்சம்தான் நிறைந்திருக்க போன்றது. வியாழக்கிழமை 19 வெப்பநிலை உணர்ல இருக்கும். வெள்ளிக்கிழமை 18 வெப்பநிலை உணர்ல இருக்கும். எனவே அடுத்த வாரம் வந்து வழக்கம் போல இந்த காலத்திற்குரிய நல்ல வெப்பநிலை உயர்வுடன் கூடிய சூரிய வெளிச்சம் மிக்க நாட்களை எங்களுக்கு தரப்போகின்றது. வார இறுதி வரைக்கும் தான் சற்று குறைவாக இருக்கின்ற அந்த வெப்பநிலை உணர்நிலையோடு இந்த நாட்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. நேட்டோ அதற்கான ஒரு அதில் இருக்கக்கூடிய அந்த நட்பு நாடுகளுக்கான உதவியை மேலதிகமாக வழங்குவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு முயற்சியை இப்போது எடுத்திருக்கின்றார். நேற்று வியாழக்கிழமை தான் தனது ட்ரூத் சோஷியல் மீடியா அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை பகிர்ந்திருக்கின்றார். தன்னை நீண்ட காலமாக ஆதரித்தவரும் அதே நேரம் அமெரிக்காவோடு நல்ல நட்புறவை பேணக்கூடியவருமான போலிஷ் பிரசிடென்ட் கரோல் நௌரோக்கி அவருக்கு உதவக்கூடிய வகையில் அமெரிக்கா வந்து போலண்டுக்கு ஒரு 4,000 துருப்புகள் வரை அனுப்பும் என்பது தொடர்பான ஒரு மணிக்கும் 4,000 அல்ல 5,000 இன்னும் மேலதிகமாக ஒரு 5,000 துருப்புக்களை போலண்டுக்கு அனுப்ப இருக்கின்றது என்பது தொடர்பான ஒரு தகவலைத்தான் அமெரிக்க அதிபர் பகிர்ந்திருந்தார். அதுக்கு பிறகு இப்போது ஐரோப்பாவுக்கான அமெரிக்க படையின் உதவிகள் தொடரும் என்பது தொடர்பாக யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோவும் கூட அந்த நட்பு நாடுகளுக்கான உறுதிமொழியை வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் வந்து ஒரு விதமான குழப்பத்தையும் ஐரோப்பிய நாடுகளிடையே ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன சொன்னால், போலண்டுக்கு ஒரு 4,000 துருப்புக்களை அனுப்பும் திட்டம் ரத்து செய்யப்பட்ட ஒரு வாரத்திற்கு பிறகும் ஜெர்மனியிலிருந்து அமெரிக்க படைகள் புறப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டதுக்கு பிறகும் ஒரு சில நாட்களுக்கு பிறகும் இப்போதே இந்த மாற்றங்கள் தொடர்பான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தான் இந்த குழப்பத்திற்கான காரணத்தையும் உருவாக்கியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இன்று வெள்ளிக்கிழமை
ஒரு நேட்டோ சந்திப்பு, நேட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகளின் மினிஸ்டர்ஸ் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெறுகின்றது ஸ்வீடனில். அதில்தான் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இப்போது மேலதிகமான உதவிகள் அமெரிக்கா வழங்கும் என்பது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார். ஒரு பலமான நேட்டோவை உருவாக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா வந்து பங்காற்றும் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட அவர் பகிர்ந்திருப்பதை இங்கு சொல்ல முடிகின்றது. 11:05 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டி மார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டி மார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-906-4599.
7: அவ்வளவு சந்தோஷம்.
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
1: உதயன் சர்வதேச விருது விழா வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நெகட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்க் அண்ட் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
11: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
12: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
11: மாக்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
12: அழகு அழகு 647-787-3784.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் log on to eastfm.ca.

நேற்றென்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 11:17 இருக்கின்றது. விமானம் பாதுகாப்பாகத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய தொழில்நுட்ப சாதனங்கள் வந்து அதை பாதுகாப்பாக இயக்குவதற்கும், அதில் குறிப்பாக அதன் பயணங்களில் ஏற்படக்கூடிய இந்த தட்பவெப்ப மாற்றங்கள், குளிர் அது நிறைந்திருக்கக்கூடிய பகுதியினூடாக பயணிக்க வேண்டியதாக இருக்கும், திடீரென்று அந்த வெப்பநிலை உயர்கின்ற இடங்களிலும் கூட அதன் பயண மாற்றம் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் புதிய ஏர்கிராஃப்ட் சென்சர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றதாம். அது எப்படி எதற்காக என்று சொல்லி பார்த்தால், அந்த குளிர் நிறைந்த காலங்களில் குளிரான பகுதிகளின் ஊடாக பயணிக்கக்கூடிய அந்த விமானங்களின் பல பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த ஐஸ் பில்டப், அதனை கண்டறிவதற்கும், அது வந்து அந்த ஏர்கிராஃப்டின் பெர்ஃபார்மன்ஸை எப்படி பாதிக்கும் என்பது தொடர்பான தகவல்களை ரியல் டைமில் அந்த விமானத்தின் அல்லது அந்த ஒரு ஏதாவது வகையான அந்த ஏர்கிராஃப்டின் பைலட்டுக்கு வழங்குவதற்காகத்தான்

சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் அந்த ரியல் டைமில், அதாவது அந்த நிகழ்காலத்தில் திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் அந்த பைலட்ஸ் வந்து சேஃபர் டிசிஷன்ஸை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அந்த சென்சர்ஸ் வழங்கும் என்பது தொடர்பான நம்பிக்கை தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. யூனிவர்சிட்டி ஆஃப் சரே அங்கிருக்கின்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் ஒரு 3 சென்டிமீட்டர் நீளமான அந்த சென்சர்ஸை வந்து உருவாக்கி இருக்கின்றது. அதுதான் அந்த ஏர்கிராஃப்டில் ஏதாவது ஒரு இடத்தில், அதாவது குறிப்பாக அந்த விங்ஸில் அந்த ஐஸ் பில்டப் ஏற்படுகின்ற போது அதை வந்து கண்டறிவது வந்து சற்று சிரமமானதாக இருக்கும். அது ஏர்கிராஃப்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது தொடர்பாக தீர்மானிப்பதும் கூட சிரமமானதாக இருக்கும். எனவே இந்த விங்ஸ் மாதிரியான பகுதிகளில் பொருத்தப்படுகின்ற போது, அங்கு ஐஸ் பில்டப் ஏற்படுகின்ற போது அது தொடர்பான தகவல்களை வழங்கும். அதே நேரம் என்ன மாதிரியான தீர்மானங்கள் அந்த நேரத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் கூட நிறைய தகவல்களை அது வழங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த ஏர்கிராஃப்டின் விங்ஸ் தானா அதிகம் இங்கு இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. மிட் ஃபிளைட்டில் அந்த விங்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அது சரியாக பதிவு செய்யும் என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த இறக்கைகளில் ஏற்படுகின்ற அந்த தட்பவெப்ப மாற்றங்கள் அல்லது அந்த பனிக்கட்டி படிதல் போன்றவை வந்து விமானத்தின் செயல்திறனை திடீரென்று பாதிக்கக்கூடிய ஆபத்து நிலைமைகள் பல தடவைகள் வந்து சந்திக்கப்பட்டிருக்கின்றன, சந்தித்திருக்கின்றது. இந்த மாதிரியான விமான பயணங்களின் போது பல விமானங்கள் இப்படிப்பட்ட நிலைமைகளை சந்தித்திருக்கலாம். எனவே விமானம் ஒன்று நடுவானில் பறக்கின்ற போது இறக்கைகளுக்கு என்ன நடக்கின்றது என்பதை கண்டறிய விமானிகளுக்கு இந்த சென்சர்ஸ் உதவும் என்று சொல்லித்தான் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த சென்சர்ஸ் வந்து மிக சிறிய அளவில், அதாவது ஒரு 3 சென்டிமீட்டர் நீளமானதாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில், இந்த ஹெலிகாப்டர் பிளேட்ஸ் போன்றவற்றிலும் கூட அவற்றை பதிக்க முடியும். எனவே அந்த மாதிரி அவற்றை பொருத்துகின்ற போது அது அந்த விமானங்களுக்கு பெரும் பாதுகாப்பை வழங்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அது அந்த ஐஸ் பில்டப்பை கண்டறிவது மட்டுமல்லாமல் அது எப்படி அந்த விமானத்தின் பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும் என்பதையும் கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையில்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதன் அந்த உருவாக்கத்தை செய்திருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இப்போது இதுவரைக்கும் பயன்படுத்தப்படுகின்ற அந்த கரண்ட் சிஸ்டம்ஸ் என்று சொல்லி பார்த்தால், இவை வந்து சூழ்நிலை மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் புதிய தகவல்களை வழங்குவது கூடிய வகையில் இல்லை என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இவை வந்து அதிலும் குறிப்பாக இப்போதைய அந்த கரண்ட் சிஸ்டம்ஸ் வந்து அந்த புதிய மாற்றங்களில் பாதிக்கப்படக்கூடியவையாக இருக்கின்றன. அதில் குறிப்பாக என்ன சொல்லப்படுகின்றது சொன்னால், கடும் குளிர் இருக்கக்கூடிய அந்த ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் நீடிக்கின்ற போது அந்த கரண்ட் சிஸ்டம்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இப்போது காணப்படுகின்றது. எனவே அந்த பாதிப்புகள் எல்லாவற்றையும் வைத்து பாதுகாப்பான வகையில் தானாம் அந்த புதிய சென்சர்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த விமான இறக்கைகளுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன நடக்கின்றது என்பது பற்றிய தெளிவான தகவல்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுதான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இதில் கனேடியன் ஃபிளைட் டெஸ்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதுவும் கூட தன்னை இணைத்து கொண்டிருக்கின்றதாம். அதே நேரம் 2 வெவ்வேறு தொழில்நுட்பங்களையும் கூட இங்கு பயன்படுத்தித்தான் பைலட்ஸை எச்சரிக்கக்கூடிய வகையில் இந்த சென்சர்ஸ் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மேலதிகமாக பாதுகாப்பை அந்த விமானங்களுக்கு அது வழங்கலாம் என்பது தொடர்பாகவும் அந்த சென்சர் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11:23 ஈஸ்ட் எஃப்எம் ஒருங்கிணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417
2: AJAX Mitsubishi, May 31, 32, 33 ஆம் தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல், 2026 அவுட்லாண்டர் பிஎச்ஏவிக்கு $8,000 கிளை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச், 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான விஐபி லிஸ்டில் முட்கூட்டியே இணையுங்கள். லிமி உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் எலைகோ.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
6: Your favorite music on your favorite station, 102.7
7: East FM.
8: தகத்திட்டு தகத்திட்டு

தான்

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:35 கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டா போன்ற நாடுகளில் இப்போது அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த எபோலா வைரஸ் தொற்றுக்கு எதிரான வேக்சினை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் வந்து தொடர்ந்து நடைபெறுகின்றன. நேற்றைய தினம் WHO ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்திருந்தது. இப்போது பரவக்கூடிய அந்த ஸ்பீஷிஸ் ஆஃப் எபோலா பாண்டிபாக்யோ என்று சில ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான ஒரு தனித்துவமான ஒரு வேக்சின் ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு 6-9 மாதங்கள் வரைக்கும் எடுக்கும் என்பது தொடர்பான ஒரு செய்தியைத்தான் WHO பகிர்ந்திருந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமைதான் இப்போதே இந்த நிலைமையை ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் என்று சொல்லி WHO வந்து அறிவித்திருந்தது. ஆனால் அது ஒரு பேண்டமிக் அந்த மாதிரியான ஒரு நிலைமை அல்ல என்பதையும் கூட சொல்லியிருந்தது. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் அதிக பாதிப்பு உணரப்படும், அது ஒரு குளோபல் எமர்ஜென்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தொடர்பாகத்தான் அது சொல்லியிருந்த நிலையில் இப்போது இந்த தனித்துவமான அந்த ஒரு அந்த எபோலா வைரஸின் அந்த ஒரு ஸ்ட்ரெயினுக்கான வேக்சினேஷனை கண்டுபிடிப்பதற்கு இப்போது தொடர் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. இதுவரைக்கும் இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோவில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஒரு அவுட்பிரேக் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் 750 அதிகமான சந்தேகத்துக்கிடமான கேசஸ் இருக்கின்றனவாம். 177 அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றது என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த தொற்று பரவல் என்பது மிக உயர்வானதாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இதுவரைக்கும் இந்த ஒரு தொற்றுக்கான சரியான வேக்சின் இல்லை என்பதுதான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இப்போது ஒரு விஞ்ஞானிகள் குழு முக்கியமான ஒரு செய்தியை என்று அறிவித்திருக்கின்றது. நோய் பரவல் தீவிரமடைந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து ஒரு சோதனை தடுப்பூசி ஒன்றை உருவாக்குவதற்கு அவசரமாக பணியாற்றி வருகின்றோம் என்பது தொடர்பாகத்தான் விஞ்ஞானிகள் குழு ஒன்று அறிவித்திருக்கின்றது. இந்த தடுப்பூசி எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்பதற்கு எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை. இதை வந்து இறுதியாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு விலங்குகள் மீதான பரிசோதனை அவசியம், அதனைத் தொடர்ந்து மனிதர்கள் மீதான சோதனைகளும் கூட எங்களுக்கு தேவைப்படும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கலாம் என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் இப்போது ஒரு நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது UK சயின்டிஸ்டினால். இந்த புதிய எபோலா வேக்சினை நாங்கள் ஒரு சில மாதங்களுக்குள் தயார் செய்ய முடியும் என்பது தொடர்பான ஒரு நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் UK விஞ்ஞானிகள் குழு ஒன்று அறிவித்திருக்கின்றது. இந்த வேக்சினை பொறுத்தளவில் இந்த கோவிட் பேண்டமிக்கின் போது மிக விரைவாக அந்த விஞ்ஞானிகள் பணியாற்றி ஒரு வேக்சின் அல்ல, ஒரு சில வேக்சின்ஸ் வந்து அதுக்கு எதிராக உருவாக்கப்பட்டு அது பரந்துபட்ட அளவில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் தான் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் அந்த பேண்டமிக்கை கொண்டு வரக்கூடியதாக இருந்திருக்கின்றது. எனவே அந்த கோவிட் பெருந்தொற்றின் போது அப்போதைய அந்த விஞ்ஞானிகள் குழு உருவாக்கிய அதே டெக்னாலஜி தான் நாம் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து ஒரு ஹைலி அட்ஜஸ்டபிள் டெக்னாலஜி, ChAdOx1 என்று சொல்லி நாங்கள் கூறக்கூடிய வகையில் ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னாலஜி என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த டெக்னாலஜி எப்படி இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால், ஒரு குறிப்பிட்ட தொற்றுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு ஒவ்வொரு விதமான தொற்றுக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வகையில் அதனை விரைவாக மாற்றியமைக்க முடியும் என்று சொல்லித்தான் இந்த அட்ஜஸ்டபிள் டெக்னாலஜி தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. அந்த கோவிட் பேண்டமிக்கின் போது அந்த கோவிட் வைரஸின் அந்த ஜெனட்டிக் கோட் வந்து அதன் உள்ளே புகுத்தப்பட்டது. இந்த முறை இந்த எபோலா வைரஸின் ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்கக்கூடிய அந்த பாண்டிபாக்யோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த வைரஸின் ஜெனட்டிக் கோட் இப்போது அந்த டெக்னாலஜியில் பயன்படுத்தப்பட இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு வந்து எந்த வைரஸை பயன்படுத்துகின்றார்கள் இந்த வேக்சினில் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், சிம்பான்சிஸ் அந்த குரங்குகளை பாதிக்கக்கூடிய சாதாரண அந்த கொமன் கோல்டு வைரஸ் இருக்கின்றது, அதை எடுத்துத்தான் அதை வந்து ஜெனட்டிக்கலி கொஞ்சம் மாற்றியமைத்து அதுக்கு பிறகு மக்களுக்கு அது பாதுகாப்பானதாக மாற்றப்படுகின்றது. எனவே அந்த வைரஸஸை தான் நாங்கள் இப்போது இந்த எபோலாவின் அந்த தனித்த ஸ்ட்ரெயினுக்கான ஒரு செலுத்தலோடு இந்த வேக்சினில் பயன்படுத்தப் போகின்றோம் என்பது தொடர்பாகத்தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த கோல் வைரஸ் தான் இப்போது இந்த பாண்டிபாக்யோ எபோலா வைரஸின்
செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை எடுத்து செல்ல போகின்றது மனித உடலுக்குள் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆக்சுவல் டிசீஸ் என்ன என்று சொல்லி எங்களது உடலுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். அதற்கேற்ற வகையில் அதன் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை வைத்து இந்த கோல் வைரஸை மனித உடலுக்குள் செலுத்துவதன் மூலமாக அந்த வேக்சின் வந்து எங்களுக்கு பாதுகாப்பாய் வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களது உடல் தெரிந்து கொள்கின்ற போது அதற்கேற்ற வகையில் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். எனவே அந்த தொற்று உண்மையில் ஏற்படுகின்ற போது அதற்கு எதிராக எங்களது உடலால் போராட முடியும் என்று சொல்லித்தான் அதன் விளக்கங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தடுப்பூசியை பொறுத்தளவில் அது நோய் தொற்றையோ எபோலா அறிகுறிகளையோ ஏற்படுத்தாது, ஆனால் பாதுகாப்பு அளிப்பதற்காக எங்களது நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கான பயிற்சியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அது உருவாக்கப்படுகின்றது என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம். எங்களது இம்யூன் சிஸ்டத்துக்கான ஒரு ட்ரைனிங் தான் இங்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. எனவே அது எங்களது உடல் தயாராகக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கும். தொற்று உண்மையில் ஏற்படுகின்ற போது அதற்கு எதிராக உடனடியாகவே அது போராட தொடங்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த விபரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது இந்த தடுப்பூசி தொடர்பான அனிமல் டெஸ்டிங் வந்து ஆக்ஸ்போர்டில், யூகேயின் ஆக்ஸ்போர்டில் நடைபெற்று வருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்டமாக ஒரு சில மனித பரிசோதனைகளும் செய்யப்பட்டதுக்கு பிறகு ஆக்சுவலான அந்த மெடிக்கல் கிரேட் மெட்டீரியல் தயாரானால் உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சீரம் இன்ஸ்டிடியூட்டுக்கு அதை பெருமளவிலே உருவாக்கக்கூடிய பணி வழங்கப்படும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து மாஸ் ப்ரொடக்ஷனை செய்யும். அது பிறகு அந்த ஆப்பிரிக்காவின் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை வழங்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த செய்தி வந்து பகிரப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே இப்போது நாங்கள் சரியாக அந்த வேக்சினை உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றோம். சரியான அந்த ஒரு மூலப்பொருளை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னால் அதை விரைவாக எங்களால் உருவாக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து 2-3 மாதங்களுக்குள் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு அந்த வேக்சின் வந்து அவைலபிளாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு 9 மாதங்கள் வரை எடுக்கும் என்று சொல்லித்தான் நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், எனவே இப்போதைய நிலைமைகளின் அடிப்படையிலே பார்த்தால் ஒரு 2-3 மாதங்களுக்குள் அந்த வேக்சின் வந்து தயாராகலாம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த செய்தி வந்து பகிரப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூறக்கூடியதாக இருக்கின்றது. இப்போதே இந்த எபோலா அவுட் பிரேக் வந்து பெரும் சவால் மிக்கதாக காணப்படுகின்றது. காரணம் ஏற்கனவே சொல்லப்பட்டது தான், இது வந்து ஒரு ரேயா ஸ்பீஷீஸ் ஆஃப் த வைரஸினால் ஏற்படுத்தப்படுகின்ற அவுட் பிரேக்காக இருக்கின்றது. எபோலா வைரஸை பொறுத்தளவில் 6 இனங்கள் அதில் இருக்கின்றன. அவற்றில் 3 இனங்கள் இதுவரைக்கும் மக்களிடையே பெரிய அவுட் பிரேக்ஸையும் கூட ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போதைய பாதிப்புகளுக்கு பொறுப்பான அந்த போண்டிபேக்யோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த வைரஸின் இனம் வந்து ஏற்கனவே 2 ப்ரீவியஸ் அவுட் பிரேக்ஸை ஏற்படுத்தி இருந்தது. உகாண்டாவில் 2007 ஆம் ஆண்டிலும் அடுத்த கட்டமாக 2012 ஆம் ஆண்டில் இந்த கொங்கோ ஜனநாயக குடியரசிலும் கூட அது பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இதுவரைக்கும் ஒரு தசாப்தமாக அதன் பாதிப்பு வேறெங்குமே உணரப்படவில்லை என்பது தொடர்பாகத்தான் அந்த விவரங்களை காண முடிகின்றது. ஆனால் பொதுவாக அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த எபோலாவின் ஸ்பீஷிஸ் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து ஜேர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இனமாக இருக்கின்றதாம். அதற்கான வேக்சின் வந்து ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதுவரைக்கும் இந்த போண்டிபேக்யோவுக்கான வேக்சின் உருவாக்கப்படவில்லை. எனவே அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வகையில்தான் இப்போதே இந்த முயற்சிகள் தொடர்கின்றன என்பது தொடர்பாகவும் இன்றைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11:44 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் 11:49 இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் சற்று குறைவாகவும் முகில் கூட்டங்களை இப்போது சற்று அதிகமாகவும் நாங்கள் காண தொடங்குகின்றோம். நாளைய நாள் என்று சொல்லி பார்த்தால் சதர்ன் ஒன்டாரியோவின் பல இடங்களிலும் கடுமையான மழைக்கான வாய்ப்புகளும் சற்று அதிகம் பலமாக வீசக்கூடிய காற்றும் இருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே கொஞ்சம் குளிராகத்தான் இந்த வாரத்தில் ஒரு சில நாட்களை நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம். எனவே இந்த நாட்களிலும் பார்க்க இன்னும் சற்று அதிகமான குளிரையும் கூட இந்த மாதிரியான நிலைமைகள் இந்த வார இறுதியில் எங்களுக்கு தர இருக்கின்றமை தொடர்பான காலநிலை தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ஒரு ரெயின்ஃபீல்டு சிஸ்டம் ஒன்றுதான் இந்த வெட் கண்டிஷன்ஸை சதர்ன் ஒன்டாரியோவில் இந்த வார இறுதியில் அதில் குறிப்பாக நாளைக்கு சனிக்கிழமையில் ஏற்படுத்த போகின்றது என்பது தொடர்பாகத்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வறட்சியான நிலைமை தான் இருந்திருக்கின்றது. ஆனால் அதுக்கு பிறகுதான் இப்போதைய இந்த ஒரு ஈரளிப்பான காலநிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இப்போதைய இந்த மாற்றங்கள் அவதானிக்கப்படுகின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஜிடிஏயின் பல இடங்களிலும் நாளைக்கு காலை சனிக்கிழமை ஆரம்பமாகக்கூடிய இந்த மழை வந்து மதியம் மாலை பொழுதில் சற்று அதிக மழையாகவும் கூட இருக்கலாம். அதுக்கு பிறகு இரவு பொழுது தாண்டி ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் கூட கொஞ்சம் மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்வு கூறப்பட்டிருப்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தலாம். அதே நேரம் காற்றும் சற்று அதிகம் வீசலாமாம். 50-60 km/h என்ற ஒரு வேகத்தில் காற்றும் வீசக்கூடிய நிலைமை இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் இந்த வாரிறுதிக்கான திட்டத்தை நீங்களும் கூட திட்டமிட்டுக் கொள்ள முடியும். 20-50 mm வரையிலான மழைக்கான வாய்ப்புகள் எதிர்வு கூறப்படுகின்றன. அதில் குறிப்பாக நாளைய தினம் சனிக்கிழமைதான் அதிக மழையோடு இருக்கும் என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம். எரிபொருள் விலையில் என்றிலும் பார்க்க நாளைய தினம் இன்னும் ஒரு 4% வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் கூட மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளலாம். இப்போது 12.9°C நாங்கள் உணர்கின்றோம். 13 வரைதான் இன்றைய தினத்தின் வெப்பநிலை உயர்வை எதிர்பார்க்கலாம். 11 கூடிய உணர்வையாக உணரப்படும். இரவு பொழுதில் 10 இருக்கும். 7°C உணரப்போகின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளை ஒருங்கிணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு வாரதியும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்றும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா தொடர்ந்து வாட்ஸ்அப் டோனோடு நீர்ஜானிந்திருப்பார். நன்றி, வணக்கம். நீர்களே மீண்டும் சந்திக்கலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450 தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 தேதி காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 Bayview Avenue 905-883-9109
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation, மற்றும் Named Corporation என சகலவிதமான accounting தேவைகளுக்கும்

0: காற்றில் பரவும் இசை போல.
1: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கரங்கல் திருக்கோயில் மகா கும்ப அபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், May 21 வியாழன் காலை 11:00 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று May 25 திங்கட்கிழமை காலை 6:00 முதல் 7:00 வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
3: வாவ், அது எப்படி உங்கள ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் ஓடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
7: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா. நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் DC முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514, 416-455-3514.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

12:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வேளையில் என்னத்த சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், கெனடியன் டென்டல் கேர் பிளான், இது வந்து கடந்த 2023 அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டிருந்தது தெரிந்த விஷயம். குறிப்பாக பகுதி பகுதியாக வந்து ஒவ்வொரு சாராருக்கும் இந்த எலிஜிபிலிட்டி வந்து கொண்டிருந்தது. குறிப்பாக ஒரு கனேடிய குடும்பம் ஒன்றினுடைய மொத்த வருமானம் ஆண்டுக்கு 90,000 குறைவாக இருக்கும் பட்சத்தில், அவர்களுக்கு பிரைவேட்டான வேறு இன்சூரன்ஸ்கள் இல்லாத பட்சத்தில் அவர்கள் இதற்கு தகுதி பெற்றிருப்பார்கள் என்பது தெரிந்த விஷயம். இப்போது என்ன விடயம் என்று சொன்னால், இந்த மே மாதமும் நிறைவுக்கு போகிறது. இன்னும் ஒரு 9 தான் இருக்கின்றது. மே 22 நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். இந்த மே 31 அதாவது ஜூன் 1 முன்னர் நீங்கள் வந்து 2026-27 உங்களுடைய அந்த டென்டல் கேர் பெனிஃபிட்டுக்கான அதை வந்து நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், ரினியூ பண்ணிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் ஜூன் 1 முன்னர் அதை செய்து கொள்ளவில்லை என்றால் மீளவும் நீங்கள் முதலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு புதிதாக விண்ணப்பிப்பவர் போன்றே விண்ணப்பிக்க வேண்டி இருக்கும். ஆகவே அதுதான் இப்போது ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய கவரேஜ் வந்து ஜூன் 30 இருக்கும். இருந்தாலும் அந்த ரினியூவலை நீங்கள் செய்வது ஜூன் 1 முன்னதாக இருக்க வேண்டும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலையிலிருந்து அடுத்த உங்களுக்கான அந்த கவரேஜ் வந்து வர இருக்கும். இருந்தாலும் ஜூன் 1 முன்னர் ரினியூவலை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதை செய்ய தவறுகின்ற பட்சத்தில் நீங்கள் புதிதாக விண்ணப்பிப்பது போன்று விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டி இருக்கும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதில் பல விடயங்கள் இருக்கின்ற தெரிந்த விஷயம் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். உங்களுக்கு வந்து வேறு பிரைவேட் டென்டல் இன்சூரன்ஸ் இருக்கக்கூடாது. மொத்த வருமானம் 90,000 அதாவது $90,000 இருக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் டாக்ஸை வந்து செய்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய கெனடியன் ரெசிடென்ட் டாக்ஸ் பர்பஸ், அதை வந்து நீங்கள் டாக்ஸ் பர்பஸுக்கு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். 2026-27 அந்த ரினியூவலாகத்தான் இது கூறப்பட்டிருக்கிறது. 12:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: டொரண்டோவின் பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் ஆண்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்டின் திட்டத்தின் மீது பொது வாக்கெடுப்பு நடத்த கோரும் பிரேரணையை மாநகர சபை நிராகரித்துள்ளது. இந்த விமான நிலைய விரிவாக்கங்களை ஏற்றுக்கொள்கின்றீர்களா எனும் கேள்வி மக்களிடம் முன்வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் இந்த பிரேரணை 16-9 எனும் வாக்கு விகிதத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் இணைந்துள்ளன. இன்று இடம்பெற்ற 2-ம் கட்ட விரிவாக்கங்களில் சமூக நீதித்துறை அமைச்சராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுவும், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானும் பதவியேற்றுள்ளனர். மறுபுறத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் தமிழக வெட்டிக்கழகத்தின் அரசின் ஆட்சியில் பங்கு பெறுவதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா ஆபாசமாக விமர்சித்தமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் எவர் மனமும் புண்படும்படி கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் கட்சியினரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பணிகளையே தமது அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மக்களின் வாக்குகளை பெற்று அரசாங்கத்தை அமைத்தவர்கள் மக்கள் மனதில் இனவாதத்தையே விதைத்துச் சென்றதாக அவர் சாடியுள்ளார். அந்த இனவாத அரசாங்கத்தை மக்கள் தோற்கடித்ததாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
2: 102.7. இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்ன தொடர்ச்சியா நிறைய வாரம் மாசம் வருஷமா வந்து என்ன ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட்ஸும் ரியல் எஸ்டேட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ரேடியோ மூலியமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு உங்க மனசுலயே ஒரு க்வெஸ்டின் இருக்கும், எதுக்காக இவ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறா, என்ன நோக்கம் அப்படின்ட்டு. இதோட மெயின் ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான மார்க்கெட், எவ்ரி டே ஒரு மாறுற மார்க்கெட், வேற வேற விஷயங்கள், வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அப்டேட்டடா இருந்தீங்களானாக்கா அது உங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா என்ன, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு வாங்கினாலும் நீங்க வந்து ஃபுல் நாலேஜோட ஒரு டிசிஷனை எடுக்கணும்னுட்டு தான் என்னோட மெயின் நோக்கம். நீங்களும் யோசிப்பீங்க, இவங்களும் சேல்ஸ் பர்சன் தானே, வாங்கறதுக்கு விக்கிறது தானே இவங்களும் செய்யறாங்க. அது இருந்தாலும் என்னோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் ரீசன். நீங்க ஒரு இடத்துல சைன் பண்ணும்போது ஒண்ணு செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு தவிர்த்து நிறைய பேருக்கு வேற வேற குவெஸ்டன்ஸ் இருக்கும் உங்க மனசுல. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் எந்த குவெஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களனாக்கா நான் உங்களுக்கு அது பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்ல இந்த மாதிரி ரேடியோ அப்டேட்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தது, இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பத்தினாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் 416-888-9492. நீங்க என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம், swapteam.ca. Thank you.
2: Real estate market update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்றுத் தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-23
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: Your favorite music on your favorite station, 102.7. It's East FM.

12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சார், இந்த வேளையிலே நாளைக்கு நாளை மறுதினம் 2 நாட்களும் நடைபெற இருக்கின்ற டோர்ஸ் ஓபன், அந்த நிகழ்விலே முதல் முறையாக இந்த ஆண்டு சிஎன் டவரும் இணைந்து கொள்கின்றதாம். சிஎன் டவருக்கு கூட வழக்கமாக நாங்கள் செல்வதாக இருந்தால் டிக்கெட் எடுத்து செல்ல வேண்டும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த டோர்ஸ் ஓபனில் இலவசமாகவே நீங்கள் சென்று பார்க்கக்கூடியதான வாய்ப்பு சிஎன் டவரையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வருஷம் வந்து முதல் முறையாக சிஎன் டவரும் இதில் இணைந்து கொள்கின்றதாம். ஆனால் அதுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஈவன் பிரைட்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிவிட்டது. அவங்க ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார்கள் இந்த டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளான்னு சொல்லி பாருங்கள் என்று. ஆனால் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி வாங்கி இருக்கிறாங்க, இதனால சோல்ட் அவுட் ஆக இருக்கின்றது. நீங்கள் ஈவன்ட் பிரைட்டுக்கு போய் இந்த நீங்கள் பார்க்க விரும்புகின்ற இடங்கள் அவைலபிளாக இருக்கின்றனவா என்று சொல்லி உங்களுக்கான அந்த ஃப்ரீ டிக்கெட் தான். அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் செக்யூர் பண்ணி வைத்து விட்டு செல்வது உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்களை குறைக்கும் என்றதையும் இந்த வழியிலே ஞாபகப்படுத்தலாம். டோர்ஸ் ஓபன் டொரண்டோ அதனுடைய வெப்சைட்டுக்கு சென்றும் நீங்கள் அவைலபிலிட்டியை பார்த்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் toronto.ca போனீங்க என்றால் இது தொடர்பான விவரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேளையிலே வொண்டர்லேண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது. இந்த வார இறுதியிலே, அதாவது 23-24 தங்களுடைய அந்த வோட பகுதி வந்து திறக்கப்படும் என்று சொல்லி, ஸ்பிளாஷ் ஒர்க்ஸ் திறக்கப்படும் என்று சொல்லி கூறியிருந்தார்கள். ஆனால் மத நேச்சர் வேறு பிளான் போட்டதால் இப்போது ஒரு வாரத்துக்கு அது பிற்போடப்பட்டிருக்கின்றதாம். அதாவது இந்த வார இறுதி கொஞ்சம் மழையோடும் வெப்பநிலை குறைவாகவும் இருப்பதன் அடிப்படையிலே 11 டிகிரி எல்லாம் சட்டர்டே வரை இருக்கின்றது. இதனால் தாங்கள் வருகின்ற வார இறுதிக்கு அதை பிற்போடுகின்றோம் என்று சொல்லி வொண்டர்லேண்ட் தெரிவித்திருக்கின்றது. ஆவே நீங்கள் எல்லாருமே அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க என்று சொல்லி நீங்கள் உடுப்பெல்லாம் கட்டிட்டு அங்கே போய் இறங்க முடியாது. இப்போது அந்த ஸ்பிளாஷ் ஒர்க்ஸ், அதாவது நீர் பகுதி, அந்த நீங்கள் விளையாடக்கூடிய ஸ்பிளாஷ் ஒர்க்ஸ், அதே போன்று ஸ்லைட்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த நீர் விளையாட்டுகள் 31 தான் மாற்றப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி இப்போது வொண்டர்லேண்ட் தெரிவித்திருக்கின்றது. 12:50 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: திருவன்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில். ஸ்வர சங்கமம் 2026 டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
7: பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998.
10: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு மணி ஒரு நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியே இப்போது வெப்பநிலை 14 உயர்வடைந்திருக்கின்றது. உணர்நிலையும் 8 இருக்கின்றது. அதே வேளையிலே சூரிய வெளிச்சம் மிகம் 2 சேர்ந்திருக்கின்ற பொழுதாக இன்றைய வெள்ளிக்கிழமை இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 16 இருக்க போகின்றது. 3 மணி அளவில் இந்த 16 நாங்கள் பெற இருக்கிறோம் என்று சொல்லி இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு 12 ஞாயிற்றுக்கிழமை 17 இருக்கும். 2 நாட்களிலும் மழைக்கான சாத்தியம் கூறப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமையிலிருந்து மீளவும் நாங்கள் 20 மேலான வெப்பநிலையை பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பார்த்தால் அங்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். நேற்றிலிருந்து இன்று 8% குறைவடைந்திருந்த நேரத்திலே இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 4% எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க முடியும். eastfm.ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ் ஊடாகவும், அதே போன்று யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, அதே போன்று மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. ஒரு மணி 3 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

ஒரு மணி 8 நிமிடம் எஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. கனடாவினுடைய ஸ்ட்ராங் பாஸ் அப்படின்னு சொல்லி கனடா ஸ்ட்ராங் பாஸ் என்று அரசாங்கம் கொண்டு வந்திருந்தது அண்மை காலங்களிலே. இது வந்து ஏராளமான இடங்களுக்கு கனடாவிலே நாங்கள் இலவசமாக அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு வந்து இலவசமாக இருக்கும், அதே போன்று அவர்களோடு கூட செல்பவர்களுக்கு டிஸ்கவுண்ட்லே பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பது தெரிந்த விஷயம். இந்த ஆண்டும் இது ரெண்டு சீசனாக வருகின்றது. இப்போது சமர்லே வந்து June 19 தொடக்கம் September 7 தேதிக்கு இடையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், இந்த டூரிசம் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு June 19 September 7 தேதிக்கும் இடையில் இருக்கப் போகிறது என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கிலே ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 685,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் 712,000, 1900 ஸ்கொயர் ஃபீட் 722,000 என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. ஒரு மணி 10 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7 Ajax Nissan and Infinity il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infinity QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Mohammad Lebe 437-477-7960 437-477-7960
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள் $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year interest free இல் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ

0: திங்கில் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
2: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்
3: கலர் ரிப்பன்
2: சுரேஷ்
4: சங்கீத மேகம்
2: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
5: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
7: RKS சலோன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலோன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1ஆம் தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலோன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 647-539-5601.
8: நல்ல பாட்டு நாலு விஷயம்
9: FM 102.7 East FM.ca.

1:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியில முக்கியமான ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது, இந்த பிறந்து சின்ன குழந்தைகள் இருக்கின்றார்கள் தானே, அவங்க பிறந்த உடனே அரிச்சுள்ளன்னு ஊசி போடப்படும். இது வைட்டமின் கே என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. பிறந்த உடனேயே போடப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, பிறந்த உடனே ஒரு குறிப்பிட்ட மனத்தியாலத்திற்குள் போடுவது அவர்களுக்கு அதிக பலன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது ஒரு விடயம் அவதானிக்கப்பட்டு வருகின்றதாம். என்ன என்று சொன்னால், அதிகளவான முன்னோரோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இப்போது அதிகளவான பெற்றோர் வந்து இந்த வைட்டமின் கே ஷாட் அதை பெற்றுக்கொள்வதற்கு தயங்குகின்றார்கள் அல்லது வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் அப்படி என்று சொல்லி மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது தொடர்பான ஒரு கரிசனையை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நியூபோர்ன் பேபிஸுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு வைட்டமின் கே வந்து உடனடியாக போடப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், ஒரு அரிதான ஒரு விடயமாக இருந்தாலும் இது ஏற்படுவது. ஆனால் இது வந்தால் மிகவும் ஆபத்து அந்த உயிரை வந்து காப்பாற்றுவதற்கு. அதாவது, வைட்டமின் கே டெஃபிஷியன்சி பிளீடிங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இரத்த கசிவு நோய், இது வந்து குறிப்பாக மூளை போன்றவற்றிலெல்லாம் ஏற்படுமாம். சிவிய பிளீடிங் வந்து பிரெயின், அதே போன்று எங்களுடைய குடல் பகுதிகள், இன்டஸ்டின்ஸ், ஏனைய ஓர்கன்ஸ், அதாவது உறுப்புகள், உள் உறுப்புகள், பிரெயின், அதே போன்று இந்த குடல் போன்ற ஏனைய உறுப்புகளிலும் கூட இந்த பிளீடிங் வந்து ஏற்படுவது ஏற்படும் போது அதை சரி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த குழந்தைகளுக்கு இது கொடுக்கப்படுகிறது பிறந்த உடனேயே என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது கடந்த பல தசாப்தங்களாக இங்கே வழங்கப்பட்டு வருகின்றது. எப்போதும் சேஃபானதுதான் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இப்போது குறிப்பாக இந்த கோவிடுக்கு பிறகு நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த வைட்டமின் கேயை வந்து பெற்றுக்கொள்வதிலும் ஒரு தயக்கம் இருக்கின்றதாம். வேக்சின் தொடர்பான பிழையான கருத்துக்கள், அதே போன்று இந்த வைட்டமின் கே தொடர்பான பல சோஷியல் மீடியாக்களில் கிடைக்கக்கூடிய பிழையான தகவல்களின் அடிப்படையிலே பெற்றோருக்கு இந்த தயக்கம் வந்திருக்கின்றதுன்னு சொல்லித்தான் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையில் அது தவறான கருத்து என்று ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது, குழந்தை பருவ புற்று நோயாகட்டும் அல்லது வந்து வைட்டமின் கே எடுத்துக்கொள்ளும் போது அதனால் வரக்கூடிய சில விளைவுகளாக இந்த புற்றுநோய் போன்றவை கூறப்பட்டிருக்கிறதாம். ஆனால் அது நிரூபிக்கப்படவில்லை, அது பிழையான தகவல் அப்படி என்று சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பதிலாக இந்த குழந்தைகளுக்கு இந்த வைட்டமின் கேயை எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுடைய உயிரை வந்து அது காக்கக்கூடியதாக இருக்கும், ஆனால் இல்லாவிட்டால் அது மிகவும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லித்தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பிறந்ததிலிருந்து முதல் 6 மணி நேரங்களுக்குள் இந்த இன்ஜெக்ஷனை வந்து குழந்தைகளுக்கு போடுவது ஒரு பாதுகாப்பான நடைமுறையாக இதுவரை காலமும் இருந்து வருகின்றதாம். நீங்கள் இன்ஜெக்ஷன் எடுக்கவில்லை என்று சொன்னால் ஓரலாக கூட வாய் மூலம், ஆனால் பல தடவைகள் அதை எடுக்க வேண்டியிருக்கும். அது மாத்திரமல்ல, அதனுடைய அந்த எஃபெக்டிவ் என்பது, அதனுடைய வினைத்திறன் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் இந்த இன்ஜெக்ஷனோடு ஒப்பிட்டு பார்க்கையில் என்று சொல்லியும் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே பெற்றோர் முடிந்தவரைக்கும் இந்த எந்த தயக்கமும் இல்லாமல் பிறந்த குழந்தைகளுக்கு வைட்டமின் கே இன்ஜெக்ஷனை வந்து பெற்றுக்கொள்வது பாதுகாப்பானது அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 1:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கனடாவில் இருந்து பிரிவது பற்றிய மக்கள் வாக்கெடுப்பு வரும் அக்டோபர் மாதம் இடம்பெறும் என ஆல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் அறிவித்துள்ளார். கனடாவின் மாகாணமாக தொடர்வதா அல்லது பிரிந்து செல்வது குறித்து பொது வாக்கெடுப்பு எதிர்காலத்தில் நடத்தப்பட வேண்டுமா எனும் கேள்வி ஆல்பர்டா மக்களிடம் முன்வைக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் கனடாவை சிறந்த நாடாக உருவாக்குவதன் மையப்புள்ளியாக ஆல்பர்டா திகழ வேண்டுமென பிரதமர் மாக்கானி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியன இணைந்ததை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா மோசமாக விமர்சித்த நிலையில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கிடையில் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன. வேறு எவரின் தயவிலும் தாம் வளரவில்லை என்றும் வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொண்டு அதிகாரம் தரமறுக்கும் சமூக நீதியை திமுகவே வைத்துக் கொள்ளட்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் சாடியுள்ளது. தொடர்ந்து அவதூறு செய்தால் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என விசிக துணை பொதுச் செயலாளர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் விசிக தலைவர் தொல் திருமாவளவனிடம் ஆர் ராசா மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எந்த கட்சியும் திமுகவிற்கு அடிமை சாசனம் எழுதித்தரவில்லை என தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய நெருக்கடி நிலைகளை கருத்தில் கொண்டு உடனடியாக பாராளுமன்ற விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் சபையில் அழைப்பு விடுத்துள்ளனர். சரிந்து வரும் ரூபாயின் பெறுமதி, அதிகரிக்கும் செலவினங்கள், மோசமடையும் பொருளாதார நிச்சயமின்மை ஆகியவற்றுக்கு அவசர தீர்வுகளை காண்பதற்கு சர்வக்கட்சி மாநாட்டை நடத்தும்படி ஜனாதிபதியை கோர எதிர்க்கட்சிகள் தீர்மானித்திருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
3: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
4: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
3: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455.
5: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002, 4378607002. ஆருத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆருத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

1:45 எஸ்எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 4168888044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் டூ ஸ்டோரி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 685,000 முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 712,000, 1900 ஸ்கொயர் ஃபீட் 722,000 என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 1:46 சரிந்த வெளியிலே பார்க்கலாம். டிம் ஹோட்டன்ஸ் வந்து இன்றைக்கு அறிவித்திருக்கின்றது, தாங்கள் தங்களுடைய 80 புதிய ரெஸ்டாரண்ட்ஸ் அதே போன்று 400 ரெனோவேட் பண்ணப்பட்ட இன்னும் லொக்கேஷன்ஸை வந்து திறக்க பிளான் பண்ணியிருக்கின்றோம் கனடா முழுவதும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது, இன்றைக்கு மீளவும் அது தொடர்பாக கூறப்பட்டிருக்கிறது. இதிலே வந்து 340 ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் எங்களுடைய நாட்டிலே வந்து முதலிட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கனடாவுக்குள்ளே இருக்கின்ற ஓனர்ஸ் தான் 270 மில்லியனை இவர்கள் இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கின்றார்களாம். அதே போன்று இந்த கோஆப்ரேஷன் அதாவது டிம் ஹார்டன்ஸ் வந்து தாங்கள் அடிஷனலாக 130 மில்லியனை இதில் அளித்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள் இந்த ப்ரொஜெக்டுக்காக. அதே போன்று இப்போது கனடாவிலே 1500 ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் இருக்கின்றார்களாம், அல்லது வந்து ஃப்ரெஞ்சைசிஸ் இருக்கின்றார்கள்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 4000 அளவிலான டிம் ஹோட்டன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நாடு முழுவதிலும் காணப்படுகின்றன. இதில் தான் மேலதிகமாக 80 புதிய ரெஸ்டாரண்ட்ஸும் வரப்போகின்றன. 400க்கும் மேற்பட்ட இடங்கள் ரெனோவேட் பண்ணப்பட்டு புதிய தோற்றங்களோடும் இருக்கப்போகின்றன. இதில் அநேகமானவை வந்து புதிய லொக்கேஷன் ஆகட்டும், புதிய ரெஸ்டாரண்ட் அல்லது வந்து ரெனோவேட் பண்ணப்பட்ட லொக்கேஷன்ஸ் வந்து ஒன்டாரியோக்குள்ளே தான் இருக்கப்போகின்றன. புதிய லொக்கேஷன் சொல்லி பார்க்கையில் 26 ஓப்பனிங் இருக்க போகிறது ஒன்டாரியோக்குள்ள தான். அதே போன்று 188 ரெனோவேட் பண்ணப்பட்ட லொக்கேஷன்ஸும் இருக்க போகின்றனவாம். இந்த ஆண்டுக்குள் இவை வர இருக்கின்றன சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. சரியான எக்ஸாக்ட் டேட் வந்து தெரிவிக்கப்படவில்லை என்றும் செய்தி கூறியிருக்கின்றது. 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லேமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550 416-293-0550 goodlifeflooring.ca.
3: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388. 8

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 2:01. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கிறது. சரிந்து வழியில் வழியை நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். இப்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் வெப்பநிலை 15 இருக்கின்றது. 16:03 தான் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இப்போது கூறப்பட்டிருக்கிறது. 15:09 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். உணர்நிலை சற்று மேம்பட்டிருக்கிறன்னு சொல்லலாம். 9 உயர்வடைந்திருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 16, நாளைக்கு 12 இருக்க போகிறது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் அது மகிழ்ச்சியான செய்தி தான். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 4% குறைவடைய இருக்கின்றது. அப்படியே வந்து நீங்களும் எங்களோட இணைந்திருக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca மூலம் உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

2:08 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2026. பேக்யார்டுடன் கூடிய 1530 square feet, 2-story freehold townhomes, 685,000 முதல் 1800 square feet, 712,000, 1900 square feet, 722,000 என பல அளவுகளில் பெறலாம். All appliances included. பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. டிடிஎஸ்பி வந்து இப்போது தங்களுடைய புதிய சிஇஓ மற்றும் சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர்ஸ் அவர்களை வந்து அறிவித்திருக்கின்றது. இன்றைக்கு டிடிஎஸ்பியினுடைய புதிய சிஇஓ ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தால் கெமிலியோ சைப்ரியானோ, இவர் தான் இப்போது புதிய டிடிஎஸ்பியினுடைய சிஇஓவாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் வந்து டிரெக்டர் ஆஃப் எஜுகேஷன் மற்றும் சிஇஓ ஆக நயாகரா கத்தலிக் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டில் 2020 பணியாற்றியவர் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று டிடிஎஸ்பியினுடைய கரண்ட் இன்டரிம் டிரெக்டராக இருந்த தற்காலிக டிரெக்டராக இருந்த ஸ்டேசி ஜக்கர், இவர் வந்து இப்போது டிடிஎஸ்பியினுடைய சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸராக வந்து மாற்றம் பெறுகின்றார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், ரைட்டன் கன்வென்ஷன் சென்டர்.

0: 2155 McNichol Avenue, Midlandon, McNichol.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: ஸ்கார்போ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
3: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland & McNichol, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
4: The station with the
5: best
4: music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power. Feel the bass. 102.7 FM.

2:23 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பாக்கே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, மோகன்லால் நடிப்பில் த்ரிஷ்யம் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பாக்கே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து ஒரு பைலட் ப்ரொஜெக்ட் ஒன்றை முன்னெடுப்பது தொடர்பாக திட்டமிட்டு வருகின்றார்களாம். என்ன விடயம் என்று சொன்னால், சர்ச் ஸ்ட்ரீட்டில் ஒரு பகுதியை வாகனங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தடை செய்வது தொடர்பாகத்தான் இவர்கள் ஆராய்ந்து வருகின்றார்களாம். குறிப்பாக வந்து சர்ச் ஸ்ட்ரீட்டிலே வெஸ்லி ஸ்ட்ரீட் ஈஸ்ட் தொடக்கம் அலெக்சாண்டர் ஸ்ட்ரீட் வரை அந்த ரெண்டு இதுக்கு இடைப்பட்ட பகுதியை வந்து வாகனங்களுக்கு வந்து ஜூன் 19 ஆகஸ்ட் 21 வரைக்கும் தடை செய்வதற்கான ஒரு திட்டமிடலாக இது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இது வேர்ல்ட் கப் சீசனிலும் உள்ளடக்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், இந்த பகுதிகள் வந்து ஏற்கனவே ஏராளமான வாகன நெரிசல் கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த நேரத்திலே இப்படி வாகன போக்குவரத்துக்கு இந்த பகுதியை வந்து தடை செய்வது ஒரு வரவேற்கத்தக்கதாக, இந்த போக்குவரத்து நெரிசல்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும், கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து ஆரம்பத்திலே இதற்கான அப்ரூவலை பார்க்கையில் 16 to 8 அப்படி என்று சொல்லி இருந்திருக்கின்றது ஆரம்பத்தில் இது தொடர்பாக ஆராய்ந்த போது. இப்போது பார்க்கையில் இன்னமும் அதிகம் பேர் வந்து இதற்கு ஆதரவளித்திருக்கிறார்களாம். 20-4 அப்படி என்று சொல்லி இந்த வாக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றதாம். இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு சர்ச் ஸ்ட்ரீட்டினுடைய ஒரு பகுதியை மூடுவதற்கு, இதன் அடிப்படையில் தான் இந்த விடயம் தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜூன் 19-21 இடையில் சர்ச் ஸ்ட்ரீட்டினுடைய ஒரு பகுதி வந்து வாகனங்களுக்கு தடை செய்யப்பட இருக்கின்றது. 2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: டொரண்டோவின் பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்டின் திட்டத்தின் மீது பொது வாக்கெடுப்பு நடத்த கோரும் பிரேரணையை மாகாண சபை நிராகரித்துள்ளது. இந்த விமான நிலைய விரிவாக்கங்களை ஏற்றுக்கொள்கின்றீர்களா எனும் கேள்வி மக்களிடம் முன்வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் இந்த பிரேரணை 16-9 எனும் வாக்கு வீதத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் இணைந்துள்ளன. இன்று இடம்பெற்ற இரண்டாம் கட்ட விரிவாக்கங்களில் சமூக நீதித்துறை அமைச்சராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுவும், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானும் பதவியேற்றுள்ளனர். மறுபுறத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் தமிழக வெட்டிக்கழக அரசின் ஆட்சியில் பங்கு பெறுவதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா ஆபாசமாக விமர்சித்தமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் எவர் மனமும் புண்படும்படி கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் கட்சியினரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பணிகளையே தமது அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மக்களின் வாக்குகளை பெற்று அரசாங்கத்தை அமைத்தவர்கள் மக்கள் மனதில் இனவாதத்தையே விதைத்து சென்றதாக அவர் சாடியுள்ளார். அந்த இனவாத அரசாங்கத்தை மக்கள் தோற்கடித்ததாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165085052 4165085052. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyil, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர்.
8: 416-558-2551 416-558-2551. 102.7.

இரண்டு மணி 46 நிமிடம் இஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் செப்டம்பர் 2027 பேக்கியார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் டூ ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹோம்ஸ் 685,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் 712,000 1900 ஸ்கொயர் ஃபீட் 722,000 என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன்னர் ப்ரையோரிட்டி ஆக்சஸ் பெற லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.

2:50 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியின் நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா, எல்லாருக்கும் ஒரு சிறந்த வார இறுதியும் அமையட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களே, தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: FM 102.7 East FM.ca
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10 865 Bayview Avenue 905-883-9109.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
6: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 437-860-7002.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்ய சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே மாதம் 22 வெள்ளிக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம்.ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:08. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. திசை எங்கும் கிழக்கொலித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் 14°C, 12°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. அநேகமான பகுதிகளில் பிரதானமாக வெயில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாளைய காலை வேளையிலிருந்து அதிகாலை வேளையிலிருந்து மழைக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கின்றன. நாளைய தினம் மிகமூட்டம் நிறைந்த நாள் என்பதோடு 30 தொடக்கம் 40 mm மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது. 10°C நாளை சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 8% குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 4% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கிறது. அலுவலக தொடர்விலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களை

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபேம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும்

0: வர்த்தக கட்டணங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் ரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை 416-844-7390 416-844-7390
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய் சிங்கப்பூர் டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மாக்கம் ரோட் மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401
3: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years athudan 2 years free oil changes ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள் கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours ஃபண்டட் வித் இன் 72 hours
2: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங் ரினியூவல் கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
4: மோர்கேஜ் Solutions Kiruba Tanabala Singham 416-298-2777 mortgagesolutions.ca
1: Prisha Law Professional Corporation
5: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள் 6474780144
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை
1: அத்துடன் சேல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLB பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்
5: 2225 மார்க்கம் ரோட்
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ள ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7

0: நேரம் 3:25 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் ஃப்ரீஹோல் டவுன் கோசுனினை 650,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக்க லட்சங்கந்தசாமி 416-888-8044 லிமிடெட் லோட்கள் மாத்திரமே கிடைக்கின்றன. க்ளோசிங் செப்டம்பர் 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்கள் 685,000 டாலர்கள் முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 712,000 டாலர்கள், 1900 ஸ்கொயர் ஃபீட் 722,000 டாலர்கள் என பல்வேறுபட்ட அளவுகளில் பெற்றுக்கொள்ள முடியும். ஓல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட் பப்ளிக் ரிலீஸுக்கு வருவதற்கு முன்னர் ப்ரையாரிட்டி அக்சஸ் பெற லட்சங்கந்தசாமி 416-888-8044. இன்றைய நாளில் நாங்கள் வசந்தம் சுபமாக தருகின்ற மலிவு பயன்கள் பற்றியும் அறிந்து கொள்ள போன்றோம்.
1: வாராந்த விற்பனையை வழங்கும் வசந்தம் சுபமாக்கர் இந்த வாரம் கூட தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது அதிவிஷயட விற்பனையில் இப்பொழுது விற்பனை இடம்பெறும் ஃப்ரெஷ்ஷான ராலை பவுண்ட் 3.99 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கிங்ஃபிஷ் சிமோல் வந்து பவுண்ட் 6.99, ஃப்ரெஷ் கொடுவா ஸ்லைஸ் பவுண்ட் 7.99, ஃப்ரெஷ் கும்பலா பாறை பவுண்ட் 5.99, சால்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுண்ட் 7.99, மட்டன் சினேப்பர் பவுண்ட் 8.99, சீலா பவுண்ட் 7.99, திரிக்க மீன் பவுண்ட் 4.99, துண்டு சுறா பவுண்ட் 6.99, ஃப்ரெஷ் ஆட்ராஜி பவுண்ட் 10.99, சிலோன் சீலா பவுண்ட் 9.99, காரல் மீன் பவுண்ட் 8.99, காட்டு பன்னிராட்சி பவுண்ட் 5.99, பிரியாணி கோழி சேவலை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது துள்ளுமண்டை சுவா பாறை நெத்தலி ஓரா கோழிக்கால் பீஃப் அண்ட் கூட விஷேடமாக வருகின்ற பொழுது நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வல்லாரை கட்டு, பொன்னாங்கானி கட்டு, அகத்திக்கட்டு, குறிஞ்சாயிலை கட்டு, முருங்கீரை கட்டு ஒவ்வொன்றும் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது பாய்ச்சங்காய் பவுண்ட் 3.99, மரவள்ளி கிழங்கு பவுண்ட் 1.99 பவுண்ட்ஸ் ஆக பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுண்ட்ஸ் வெள்ள வெங்காயம் 2.99, தேங்காய் 1.99 பெற்றுக்கொள்ளலாம். கத்திரிக்காய் பவுண்ட் 2.49, பூசணிக்காய் பவுண்ட் 1.49, கோவா 99 சென்ட்ஸ் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் நீங்கள் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுண்ட் 1.49 பெற்றுக்கொள்ள முடியும். மாம்பழம் 2 வகையான சுவை கொண்ட மாம்பழ பாக்ஸை கூட நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது லக்ஷ்மி லோஜி ஒன் பசுமை ரைஸ் 10 பவுண்ட்ஸ் 14.99, 30 ஒயிட் லாச்செக் வந்து 13.99, 12 ஒமேகா 3 ப்ரௌன் எக் வந்து 5.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வறுத்த அரிசி 8 பவுண்ட்ஸ் 9.99, ஆட்டாக்காரி சோப்பு சம்பா அரிசி 8 பவுண்ட்ஸ் 9.99, கைக்குத்தரிசி 8 பவுண்ட்ஸ் 9.99 வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, கரம்போட் லாச் வந்து 59.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுண்ட்ஸ் முழு உளுந்து 12.99, 400 கிராம் வெங்கர் 6.99, நெஸ்டமோட் 400 கிராம் 7.99, விகேர் கலர் ஷம்போ வந்து 12.99, 700 கிராம் சமபோசா 5.99, 600 கிராம் பேரிச்சம்பழம் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கரிச்சந்திரா நூடிஸ் 3-6 டாலர், சமபோசா 200 கிராம் 5-6 டாலர், வாரியா டின்ஃபிஷ் 3-10 டாலர், மார்ஷல் டின்ஃபிஷ் 3-5 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரம் வழங்குகின்ற அதிவிஷேட விற்பனையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ராலை நீங்கள் 3.99 பவுண்ட்ஸ் ஆக பெற்றுக்கொள்ளலாம். கொடவா ஸ்லைஸ் பவுண்ட் 7.99, கும்பலா பாறை பவுண்ட் 5.99, சிறிய கிங் ஃபிஷ் பவுண்ட் 6.99, சால்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 7.99, வெள்ள வெங்காயம் 10 பவுண்ட்ஸ் 2.99, தேங்காய் 1.99, பயிற்றங்காய் பவுண்ட் 3.99, வல்லாரை பொன்னாங்கானி அகத்தி குறிஞ்சாயிலை முருங்கையிலை 3.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99, லக்ஷ்மி லோ ஜீவன் பசுமதி ரைஸ் வந்து 10 பவுண்ட்ஸ் 14.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 5-6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நீங்கள் இப்பொழுது 8 பவுண்ட்ஸ் அரிசி 9.99, ஆட்டக்காரி அரிசி சோப்பு சம்பா வந்து 9.99, 8 பவுண்ட்ஸ் வன்னிக்குத்த அரிசி 9.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மார்க்கன் ரோட்டுக்கும் மிடில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லக் சந்திப்பில் 8 ஷார்லக் ஸ்ட்ரீட் 25 அமைந்திருக்கிறது. 416-292-8585.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவிலிருந்து பிரிவது தொடர்பிலான மக்கள் வாக்கெடுப்பு ஒன்று வரும் அக்டோபர் மாதம் இடம்பெறும் என அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் அறிவித்துள்ளார். கனடாவின் மாகாணமாக தொடர்வதா அல்லது பிரிந்து செல்வது குறித்த பொது வாக்கெடுப்பு எதிர்காலத்தில் நடத்தப்பட வேண்டுமா எனும் கேள்வி அல்பர்டா மக்களிடம் முன்வைக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் கனடாவை சிறந்த நாடாக உருவாக்குவதன் மையப்புள்ளியாக அல்பர்டா திகழ வேண்டும் என பிரதமர் மாக்கானி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியன இணைந்ததை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா மோசமாக விமர்சித்த நிலையில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையில் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன. வேறு எவரின் தயவிலும் தாம் வளரவில்லை என்றும் வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொண்டு அதிகாரம் தர மறுக்கும் சமூக நீதியை திமுகவே வைத்துக் கொள்ளட்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் சாடியுள்ளது. தொடர்ந்து அவதூறு செய்தால் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என விசிக துணை பொதுச் செயலாளர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் விசிக தலைவர் தொல் திருமாவளவனிடம் ஆ. ராசா மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எந்த கட்சியும் திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி தரவில்லை என தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய நெருக்கடி நிலைகளை கருத்தில் கொண்டு உடனடியாக பாராளுமன்ற விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் சபையில் அழைப்பு விடுத்துள்ளனர். சரிந்து வரும் ரூபாயின் பெறுமதி, அதிகரிக்கும் செலவினங்கள், மோசமடையும் பொருளாதார நிச்சயமின்மை ஆகியவற்றுக்கு அவசர தீர்வுகளை காண்பதற்கு சர்வகட்சி மாநாட்டை நடத்தும்படி ஜனாதிபதியை கோரவும் எதிர்க்கட்சிகள் தீர்மானித்திருந்தன.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம். சிரிச்சி சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
2: அப்பு சென்னைக்கு போன வாடகை எவ்வளவு?
3: 600.
2: 600? சரி வா போகலாம்.
3: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
2: எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாயா? உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம்.
3: வரணுமா? வரும், ஆனா வராது.
2: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
3: வரும் தம்பி, ஆனா வராது.
2: என்னடா இது, ஓவரா இருக்கிற? இந்த மாதிரியா 600 சொல்லலையா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவோம்.
3: 650? வரும் ஆனா வராது.
2: அட சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
3: 700?
2: என்ன
3: சரி போவோம்
2: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பல அறி மாதிரி இருக்கு, இதுக்கு 700 கொடுத்தா ஏத்து வரா. எல்லாங்க நேரம்
3: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
2: வேமா சாட் பண்ணியா, போவோம்.
3: இங்கதானே இருந்த
2: கிளம்பும் போது சங்க சத்தம். ஏயா என்ன செஞ்ச?
3: எவனோ விசில் அடிக்கிறான்.
2: விசிலா? இந்தாயா சங்கு சவுண்ட் சப்பா கிளிக்குது, இத போய் விசிலுங்கிற.
3: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
2: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னைய ஓட சொன்னா உருட்டுற?
3: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
2: டிராபிக்கா? யோ கூட்டமே இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு?
3: அது தெரியுது, பொதுவா சொன்னேன்.
2: நல்லா பொதுவா சொன்ன
3: தம்பி. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
2: எம்ஜிஆர் மாதிரி?
3: ஆமா
2: கலரா?
3: ஆமா
2: நானு.
3: ஆமா.
2: யோ பேசாம ஓட்டியாச்சு, எம்ஜிஆர் முன்ன பாத்துருக்கா இல்லையா?
3: என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு.
2: யோ பங்குனி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனிமூட்டம் இருக்கு.
3: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
2: நல்லா நடந்துச்சு நேத்து
3: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
2: எங்க கிளம்புறாங்க?
3: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
2: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
3: லாரியா?
4: அம்மா ஐயோ, வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதான அர்த்தம்? என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே? அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
5: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
3: தம்பி
2: இருக்கியா?
3: யாரி போயிடுச்சா? போவோமா?
2: ஏன்னா ஒரு மனுஷன் சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா நான் கேட்கறேன். இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பறம் பிடிச்சு அடுப்புல வச்சு போடு ராஸ்க. கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிட்டாயா.
1: சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதே.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 6470 Oh My Home.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி,
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. 1 பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
7: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hoursல் $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.
0: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

0: நேரம் 3:56 ஈஸ்டெஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீஹோல் டவுன் கோசுனினை $650,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 லிமிடெட் லோட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் செப்டம்பர் 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹோப்ஸ் $685,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் $712,000 $1900 ஸ்கொயர் ஃபீட் $722,000 என பல்வேறுபட்ட அளவுகளில் பெற முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. பப்ளிக் ரிலீஸுக்கு வருவதற்கு முன்னர் ப்ரையோரிட்டி அடிப்படையில் பெற லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. நாங்கள் மீளவும் வசந்தம் சுபமாக தருகின்ற அறிவிப்பினைகளை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் விஷேட விலையில் வருகின்ற பொழுது ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 3.99 அது விஷேட விலையில் பெற்றுக்கொள்ளலாம். கிங்ஃபிஷ் மால்ஸ் பவுண்ட் 6.99, ஃப்ரெஷ் கொடுவா ஸ்லைஸ் பவுண்ட் 7.99, ஃப்ரெஷ் கும்பலா பாறை பவுண்ட் 5.99, சால்மன் முழுமையாக பிறகு பொழுது 7.99, மட்டன் சினைப்பர் பவுண்ட் 8.99, சீலா பவுண்ட் 7.99, திருக்கு மீன் பவுண்ட் 4.99, துண்டு சுனா பவுண்ட் 6.99, ஃப்ரெஷ் ஆட்ராய்ச்சி பவுண்ட் 10.99, சிலோன் சீலா பவுண்ட் 9.99, கார மீன் பவுண்ட் 8.99, காட்டு பன்றாய்ச்சி பவுண்ட் 5.99. பிரியாணி, கோழி, சேவல், துள்ளுமண்டை, சுவாப்பாறை, நெத்தலி, ஓரா, கோழிக்கால், அத்துடன் குறிப்பாக மாட்டு பீஃபை கூட நீங்க விஷேட விலை வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வல்லாரை கட்டு, பொன்னாங்கானை கட்டு, அகத்திக்கட்டு, அத்துடன் குறிஞ்சாலை கட்டு, முருங்கிலை கட்டு அனைத்துமே ஒவ்வொன்றும் 3.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பயிட்டங்காய் பவுன் 3.99, மரவள்ளி கிழங்கு பவுன் 1.99, வெள்ள வெங்காயம் 10 பவுன்ஸ் 2.99, தேங்காய் 1.99, கத்தரிக்காய் பவுன் 2.49, பூசணிக்காய் பவுன் 1.49, கோவா 99 சென்ட்ஸ் பவுன்ஸாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 1.49 படி பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டு வகையான சுவை கொண்ட மாம்பழ பாக்ஸை கூட நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். லக்ஷ்மி பசுமதி ரைஸ் 10 பவுன்ஸ் 14.99, 30 ஒயிட் லாச்செக் 13.99, 12 ஒமேகா 3 பிரவுன் எக் வந்து 5.99 பெற்றுக்கலாம். வரசரிசி 8 பவுன்ஸ் 9.99, ஆட்டாக்காரி சோப்பு சம்பாரிசி 8 பவுன்ஸ் 9.99, கைக்குத்தரிசி 8 பவுன்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 9 கிராம் 13.99, அதேபோல கரம்போர்ட் பெரியது 59.99 நீங்க பெற்றுக்கலாம். 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, ஐங்கர் 400 கிராம் 6.99, நெஸ்டமோட் 400 கிராம் 7.99, வி கேர் கே கலர் ஷம்போ வந்து 12.99, 700 கிராம் சமபோசா 5.99, 600 கிராம் பீரிக்கம்பளம் 5.99, கரிச்சந்திரா நோடிஸ் 3-6 டாலர், சமபோசா 200 கிராம் 5-6 டாலர், வாடியா டின் பிஷ் 3-10 டாலர், மார்ஷல் டின் பிஷ் 3-5 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வசந்தம் சூப்பர் இந்த வாரம் அதிவிஷேட விலையில் ரால் பவுன் 3.99, கொடவா ஸ்லைஸ் பவுண்ட் 7.99, கும்பலா பாறை பவுன் 5.99, சிறிய கிங் பிஷ் பவுன் 6.99, சால்மன் முழுமையா பிறகு பழுது பவுண்ட் 7.99, வெள்ள வெங்காயம் 10 பவுன்ஸ் 2.99, தேங்காய் 1.99, பயிட்டங்காய் பவுன் 3.99, வல்லாரை, பொன்னாங்கானி, அகத்தி, குறிஞ்சாயிலை, முருங்கையிலை ஒவ்வொன்று 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல பலாப்பழம் முழுமையா பெறுகின்ற பொழுது 1.49, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99, லக்ஷ்மி பசுமதி ரைஸ் 10 பவுன் 14.99, ஐங்கர் 4 கிராம் 6.99, 8 பவுன்ஸ் அரிசிமான் 9.99, 8 பவுன்ஸ் அடாக்காரி சோப்பு சம்பாரிசி 9.99, 8 பவுன்ஸ் வன்னிக்கு தெரிசி 9.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் மார்க்கன் ரோட்டுக்கும் மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் யூனிட் 5 அமைந்திருக்கிறது. 416-292-8585.

நேரம் 4:01 இஸ்டெஃப்எம் 102 தசமேளில் திசையங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வாரநாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். வெளியில் 14 டிகிரி செல்சியஸ், வெயில் பிரதானமாக இருக்கின்றது, 12 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளை சனிக்கிழமை 30 - 40 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது. 10 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 8% குறைவடைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 4% வாகன எரிபொருள் விலை குறைவடைகிறது. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு 4:02.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல். கொடை குணம் என்றாலே தமிழ் குடிக்கு ஞாபகம் வருபவர்கள் கடையேழு வள்ளல்கள். கடையேழு வள்ளல்கள் யார் யார் என கூறுவதுதான் இந்த பதிவு. பேகன், மயிலுக்கு போர்வை அளித்தவர், பொதினி மலைக்கு தலைவர். பேகன் ஆண்ட நாடு பெருங்கல் நாடு எனவும் அழைக்கப்பட்டது. மயில் குளிரால் வாடுவதாக எண்ணி அது போர்வையை பயன்படுத்துமா இல்லையா என சிறிதும் பாராமல் தனது போர்வையினை அதற்கு போர்த்தினார். இத்தகைய செயலை கொடை மடம் என சான்றோர் கூறுகின்றார்கள். கொடையில் மடையரான பேகன் படையில் பெரும் வீரர் என இலக்கியங்கள் பாடுகின்றன. பாரி, முல்லை கொடி படர தனது தேரை வழங்கியவர். பாரி என அழைக்கப்படும் வேள்பாரி கொடுங்குன்றம் எனவும் அழைக்கப்பட்ட பரம்பு மலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த குறுநில மன்னர். கடைச்சங்க காலத்தை சார்ந்தவர். மொத்தம் 300 கிராமங்களையே ஆட்சி செய்த வேள்பாரி சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு நிகராக பெரும் புகழ் பெற காரணம் அவரது கொடைத்தனம். வள்ளல் குணத்தின் அடையாளமாக பாரி எடுத்து காட்டப்படுகின்றார். கடையேழு வள்ளல்களில் அடுத்தவர் காரி. தன் குதிரையையும் ஏனிய செல்வங்களையும் வாரி வழங்கியவர். திருக்கோயிலூரை தலைநகராக கொண்டு மலாடு நாட்டை ஆட்சி புரிந்தவர். மலைகள் அதிகம் கொண்டது என்பதால் மலையமா நாடு என்றும் மலாடு நாடு என்றும் அழைக்கப்பட்ட நாடு அது. மலையமான் திருமுடிக்காரி, மலையமான் கோவட்கோமான் என்றும் அழைக்கப்பட்டவர் காரி. சிறந்த கல்விமான், பாலின பேதமின்றி மக்கள் கல்வியறிவு பெற வழி செய்தவர். சிறந்த போர் வீரர், வீரத்திலும் நெஞ்சின் ஈரத்திலும் நிகரில்லாதவர். அடுத்தவர் ஆயாண்டிரன். நாகம் வழங்கிய அரிய ஆடையை சிவபெருமானுக்கு அளித்தவர். பொதியமலை சாரலில் உள்ள ஆயக்குடியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஆயர் குலமன்னர். இவரை வேளா என்றும் அழைத்தனர். புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை மற்றும் சிறுபாணாற்றுப்படை முதலிய இலக்கியங்களில் இவரை பற்றிய பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன. மற்றவர் அதியமான். நீண்ட நாள் வாழ வழி செய்யும் அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் ஔவைக்கு கொடுத்தவர். சங்ககாலத்தில் அதிக நாட்டை தகடூரை தலைநகராக கொண்டு ஆண்டார் அரசர். அதியர் மரபினர் சேரரின் கிளைக்குடிகளாகவும் பழமையான தமிழ்குடிகளாகவும் இலக்கிய சான்றுகள் மூலமும் தொல்லியல் சான்றுகள் மூலமும் அறியப்படுகின்றார்கள். ஔவைக்கு நெல்லிக்கனி தந்த அதியமான் நெடுமான் அஞ்சி அதிகன் என்றும் அழைக்கப்படுகின்றார். இன்னொருவர் நள்ளி. தன்னை நாடி வந்தவர்க்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தாமல் கொடைகளை வழங்கினார். மலை வளம் செறிந்த கண்டீர நாட்டவர். தோட்டி என்னும் மலைக்கும் அதனை சார்ந்த நாட்டுக்கும் காடுகளுக்கும் தலைவனாக இருந்தவர். வன்பரணர், பெருந்தலை சாத்தனார் போன்ற பெரும் புலவர்களால் பாடப்பட்ட பெருமை பெற்றவர். நளிமலை நாடன், கண்டீர கோப்பெருநள்ளி, பெருநள்ளி என்றும் அழைக்கப்பட்டவர். தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்கள் இன்னும் ஒருவரின் உதவி கேட்டு செல்ல தேவையில்லாத அளவுக்கு வாரி வழங்கினார். கடையேழு வள்ளல்களில் இன்னொருவர் ஓரி. கவிஞர்களுக்கு தன் நாட்டையே பரிசளித்தவர். கொல்லிமலைக்கும் அதை சார்ந்த நாட்டிற்கும் தலைவர். இணையற்ற வில் வீரனாக திகழ்ந்த இவர் வல்வில் ஓரி எனவும் ஆதன் ஓரி எனவும் அழைக்கப்பட்டார்.
2: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல்,
1: தமிழன் என்று சொல்.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம்
4: FM 102.7 East FM.ca.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV க்கு $8,000 சேமிப்பதுடன்

0: புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-6388.
6: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
7: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard & Ritz, Oshawaville, Free Toppings Pizza. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மாநிலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM and even by Sparklight Entertainment Inc.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: 4:25 எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 முதல் சொந்தமாக லட்சம் கந்தசாமி 416-888-8044 லிமிடெட் லோட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027 பேக்கேஷுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் $685,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் $712,000 $1900 ஸ்கொயர் ஃபீட் $722,000 என பல்வேறுபட்ட அளவுகளில் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. பப்ளிக் ரீல்ஸுக்கு வருவதற்கு முன்னர் ப்ரையாரிட்டி அடிப்படையில் பெற்றுக்கொள்ள லட்சம் கந்தசாமி 416-888-8044 வசந்தம் சுபமாக தருகின்ற மாதிரி விற்பனைகளை மீண்டும் அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட். ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 399, கிங் ஃபிஷ் சிறியது பவுண்ட் 699, ஃப்ரெஷ் கொடுவா ஸ்லைஸ் 799, ஃப்ரெஷ் கும்பலா பாறை பவுண்ட் 599, சல்மன் முழுமையாக பிறக்கின்ற பொழுது 799, மட்டன் ஸ்னேப்பர் 899, சீலா 799, திரிக்கை 499 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். துண்டு சுரா பவுண்ட் 699, ஃப்ரெஷ் ஆட்ரச்சி பவுண்ட் 1099, சிரோன் சீலா பவுண்ட் 999, காரல் மீன் பவுண்ட் 899, காட்டுப்பன்றி பவுண்ட் 599 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பிரியாணி, கோழி, சேவல், துள்ளு மண்டே, சுவா பாறை, ஓரா, கோழிக்கலன் சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக விரும்புகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வல்லாரை கட்டு, பொன்னாங்கனி கட்டு, அகத்தி கட்டு, குறிஞ்சாயிலை கட்டு, முருங்கையிலை கட்டு ஒவ்வொன்று 399 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பயிட்டங்காய் பவுன் 399, மரவள்ளி கிழங்கு 199, வெள்ள வெங்காயம் 10 பவுன்ஸ் 299, தேங்காய் 199, கத்திரிக்காய் பவுன் 2.49, பூசணிக்காய் பவுன் 1.49, கோவா பவுன் 99 சென்ஸ், பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, இரண்டு வகையான சுவை கொண்ட மாம்பழ பாக்ஸை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுன் பசுமை ரைஸ் 14.99, 30 ஒயிட் லாச்சேக் 13.99, 12 ஒமேகா 3 ப்ரௌன் எக் வந்து 5.99, வறுத்தரிசி 8 பவுன்ஸ் 9.99, ஆட்டாக்காரி சோப்பு சம்பாரிசி 8 பவுன்ஸ் 9.99, கைக்குத்தரிசி 8 பவுன்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 9 கிராம் 13.99, கரம்போட் பெரியது 59.99 நீங்க பெற்றுக்கலாம். 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, ஐங்கர் 400 கிராம் 6.99, நெஸ்டமோட் 400 கிராம் 7.99, கலர் ஷம்போ 12.99, 700 கிராம் சமகோசா 5.99, 600 கிராம் பீரிச்சம்பளம் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கரிச்சந்திரா நூடில்ஸ் 3-6 டாலர், சமபோசா 5-6 டாலர், வாடியா டின் ஃபிஷ் 3-10 டாலர், மார்ஷல் டின் ஃபிஷ் 3-5 டாலர் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரம் அதிவிசேடமாக ரால் பவுன் 3.99, கொடுவா ஸ்லைஸ் 7.99, கும்பலா பாறை பவுன் 5.99, சிறிய கிங் ஃபிஷ் 6.99, சல்மன் முழுமையாக பிறகு பொழுது 7.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இப்பொழுது 10 பவுன்ஸ் வெள்ளவங்காய் 2.99, தேங்காய் 1.99, பயிட்டங்காய் பவுன் 3.99, வல்லாரை பொன்னங்காணி அகத்தி குறிஞ்சா முருங்கலை ஒவ்வொன்றும் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் முழுமையாக பிறகு பொழுது 1.49, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 14.99 விசேடமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஐங்கர் 6.99, 8 பவுன்ஸ் அரிசிமா 9.99, 8 பவுன்ஸ் ஆட்டாக்காரி சோப்பு சம்பாரிசி 9.99, 8 பவுன்ஸ் வண்டிக்குத்தரிசி 9.99 நீங்க பெற்றுக்கலாம். 100 டாலருக்கும் மேற்கொள்ளும் செல்லுக்கு டிஎம்இசின் 60 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மாக்கன் ரோட்டுக்கும் மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லக் சந்திப்பில் 8 சார்லக் ஸ்ட்ரீட் யூனிஃபைவ் அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 416-292-8585.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோவின் பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்டின் திட்டத்தின் மீது பொது வாக்கெடுப்பு நடத்த கோரும் பிரேரணையை மாநகர சபை நிராகரித்துள்ளது. இந்த விமான நிலைய விரிவாக்கங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா எனும் கேள்வி மக்களிடம் முன்வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் இந்த பிரேரணை 16-9 எனும் வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய 2 கட்சிகளும் இணைந்துள்ளன. இன்று இடம்பெற்ற 2 கட்ட விரிவாக்கங்களில் சமூக நீதித்துறை அமைச்சராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுவும், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானும் பதவியேற்றுள்ளனர். மறுபுறத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் தமிழக வெற்றிக்கழக அரசின் ஆட்சியில் பங்கு பெறுவதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா ஆபாசமாக விமர்சித்தமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் எவர் மனமும் புண்படும்படி கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் கட்சியினரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பணிகளையே தமது அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மக்களின் வாக்குகளை பெற்று அரசாங்கத்தை அமைத்தவர்கள் மக்கள் மனதில் இனவாதத்தையே விதைத்துச் சென்றதாக அவர் சாடியுள்ளார். அந்த இனவாத அரசாங்கத்தை மக்கள் தோற்கடித்ததாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பொதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
4: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: Your favorite music
1: on your favorite station 102.7
2: is FM. உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுதே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: போட்ட புது சேலை உடுத்தி
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 Milner Avenue, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: The station with the
10: best
9: music.
10: It's East FM.
11: It's East FM.
12: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:46, திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் மீளவும் வசந்தம் சுமமாக தருகின்ற மலிவு விற்பனைகளை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்தம் சுமமாக்கில் ஃப்ரெஷ் ஆல் 3.99 பவுண்டாக பெற்றுக்கலாம். கிங்ஃபிஷ் சிறியது 6.99 பவுண்ட்ஸாக பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ் கொடுவா ஸ்லைஸ் 7.99, ஃப்ரெஷ் கும்பலா பாறை 5.99, சல்மன் மூலமே அப்பிரி கண்டு பொழுது 7.99, மட்டன் சினைப்பர் பவுண்ட் 8.99, சீலா பவுண்ட் 7.99, திருக்கு மீன் பவுண்ட் 4.99, துண்டு சூரா 6.99, ஃப்ரெஷ் ஆட்ரஜி பவுண்ட் 10.99, சிலோன் சீலா 9.99, காரல் மீன் பவுண்ட் 8.99, காட்டுப்பண்ணு ரச்சி 5.99 பெற்றுக்கொள்ள முடியும். மீன் சந்தையில் வருகின்ற பொழுது விசேடமாக வல்லாரை கட்டு, பொன்னாங்கானி கட்டு, அகத்திக்கட்டு, குறிஞ்சாயிலை கட்டு, முருங்கையிலை கட்டு ஒவ்வொன்று 3.99, பாய்ட்டங்காய் பவுண்ட் 3.99, மரவள்ளி கிழங்கு பவுண்ட் 1.99, வெள்ளவங்காயம் 10 பவுண்ட்ஸ் 2.99, தேங்காய் 1.99, கத்திரிக்காய் பவுண்ட் 2.49, பூசணிக்காய் பவுண்ட் 1.49, கோவா 99 சென்ட், பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுண்ட் 1.49, மாம்பழம் 2 வகையான சுவை கொண்ட மாம்பழ பாக்ஸ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுண்ட் பசுமை ரைஸ் 14.99, 30 ஒயிட் லாச்சேக் 13.99, 12 ஒமேகா 3 பிரவுன் எக் 15.99, வரத்தரிசி 8 பவுண்ட்ஸ் 9.99, ஆட்டாக்காரி சோப்பு சம்பாரிசி 8 பவுண்ட்ஸ் 9.99, கைக்குத்தரிசி 8 பவுண்ட்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, கரம்போர்ட் பெரியது 59.99 வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 8 பவுண்ட்ஸ் முழு உளுந்து 12.99, 400 கிராம் ஆங்கர் 6.99, 400 கிராம் மிஸ்டமோட்டு 7.99, விகேஆர் கேக்கல ஷம்போ 12.99, 700 கிராம் சமபோசா 5.99, 600 கிராம் பேரிச்சம்பளம் 5.99, கரிச்சந்திரா நூடிஸ் 3-6 டாலர், சமபோசா 200 கிராம் 5-6 டாலர், வாடியா டின்ஃபிஷ் 3-10 டாலர், மார்ஷல் டின்ஃபிஷ் 3-5 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த வாரம் அதிவிசேட விலையில் வருகின்ற பொழுது ரால் பவுண்ட் 3.99, கொடுவாசலைஸ் பவுண்ட் 7.99, கும்பலா பாறை பவுண்ட் 5.99, சிறிய கிங்ஃபிஷ் பவுண்ட் 6.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 7.99, 10 பவுண்ட்ஸ் வெள்ளவங்காயம் 2.99, தேங்காய் 1.99, பயிட்டங்காய் 1.99, பயிட்டங்காய் பவுண்ட்ஸ் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல வல்லாறை, பொன்னாங்காணி, அகத்தி, குறிஞ்சா, முருங்கலை அனைத்துமே ஒவ்வொன்றும் கட்டு 3.99 பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் இப்பொழுது 13.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 10 பவுண்ட்ஸ் பசுமை ரைஸ் 14.99, 400 கிராம் மங்கர் 6.99, 8 பவுண்ட்ஸ் அரிசிமா 9.99, 8 பவுண்ட்ஸ் ஆட்டாக்காரி சோப்பு சம்பாரிசி 8 பவுண்ட்ஸ் வன்னி குத்தரிசி ஒவ்வொன்றும் 9.99 பெற்றுக்கொள்ள முடியும். 100 டாலருக்கு மேற்கொள்ள சேவைகளுக்கு டிஎம்எஸ்இன் 60 டாலர்கள் மட்டுமே. வசந்தம் சூப்பர் மார்க்கெட் மார்க்கன் ரோட்டுக்கு மிடில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் ஜெனி 5 அமைந்திருக்கிறது. 416-292-8585.

நேரம் 4:54 நிமிடம். ஈஸ்டர் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்டர் எஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் உங்களை சந்திக்கும். இளவும் திங்கட்கிழமை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355 6 0.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, சல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.

0: நேரம் 5:02 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே மாதம் 22 வெள்ளிக்கிழமை 2026 ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே.
1: இனிமையான வணக்கம் நீர்களே.
0: நேர்கள் இன்றைய நாளும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுளில் இணைந்து கொண்டு உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 4165544 0 4 0 4 0 4 0 4 0.
0: இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நீயரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். சந்துரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமா இருக்கேன் போஸ்.
1: சொல்லுங்க, என்ன செய்து கொண்டிருக்கீங்க சந்துரு?
2: இப்பதான் மேட்ச் பார்த்து முடிஞ்சு ரிலாக்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்றேன்னு கிடைக்கவில்லை.
0: பிராடிஜி கிடைச்சிட்டு.
2: நான் போஸ் எப்பயும் நாங்க நம்ப வரலதான்.
0: இப்படி ஆடினவங்களை அடங்கி போன வரலாறு இருக்கு, மறந்துடாதீங்க.
1: லாஸ்ட் வீக் ஏதோ மூன்றாவதா வந்த மாதிரி இருக்கு.
0: நாங்க தான் போஸ் எங்களை அசைக்கலான்னு சொன்னதான் தூக்கி இருந்து வச்சிருக்கப்ப ஓரமா. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் சந்திரு?
2: அமைதியாயிட்டாரு முதலமைச்சர், பாத்தீங்களா? இவ்வளவு பண்பாயிட்டாரு, பணிவாயிட்டாரு, அதிரடி முடிவு எடுக்கிறாரு.
0: அதான் முதலமைச்சர் ரெண்டா அப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கணும்னு தான் ஒரு ஒரு நோக்கம்.
2: என்ன
0: கதையை பத்தி கட்சி மழை போறீங்க போல இருக்கு. என்ன பாட்டு கேட்க போறீங்க சந்திரு?
2: ஜல்லிக்கட்டு காலையில இருந்து சிறுமல்லி பூவி
1: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். அது அமைதி இல்ல. என்ன என்னத்த யாரும் சொன்னாலும் நான் சொல்றதுதான் கடைசியா நடக்க போகுதுன்ற ஒரு பக்குவம்.
2: புலி புலி பதுங்க நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க தானே.
0: இப்ப எந்த மேல என்ன ஓடுதல்டா, பச்சை புள்ளி எல்லாம் பாலிடிக்ஸ் காய்க்குது. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நன்றி சந்திர. நேரம் 5:04, இது கோஃபி டபுள் டபுள்.

0: 5:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம் காசிநாதன்.
1: வணக்கம் வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கேன். பூர போக்க பார்த்தா முள்ளிவாக்க கஞ்சி கஞ்சான எல்லாம் இருக்கும் போல அடங்கு. அதான் இனி ருசி திருப்பி என்ன தப்பாம இருந்து காராம்பசுவ கொண்டு போறாரு. கொண்டு வந்த காராம்பசு வாழ தெரியாது உங்களுக்கு, நீ குண்டு போட்டு
1: வாழிக்கிறீங்க. அப்படி பல பல விஷயங்கள் இருக்குது. என்ன பாட்டு கேட்க போறீங்க காசிநாதன்?
2: குத்து குத்து பார்க்காதீங்க மாமா, குத்து நாங்க சத்தியா இருக்கணும்.
1: வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 8% குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 4% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது.
0: வெளியில் 15 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 14 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 9 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 5 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
1: மொத்தமாக 30.40 மில்லிமீட்டர் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தொடர்பில் நாளைய நாளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் அதிகாலை பொழுதிலிருந்து இந்த மழைக்கான வாய்ப்புகள் உள்ளன. ஈஸ்ட் எஃப்எம்மில் இது கோஃபி டபுள் டபுள். நீங்கள் வளைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும்.
0: 4165544400.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
4: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்க் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524.

0: அல்லது 6478548384. ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
1: நேரம் 5:18 ஆக இருக்கிறது. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: இணைந்து கொள்ளும் அடுத்த நீர் வணக்கம்.
3: வணக்கம், நான் வரதாஜினி கதைக்கிறேன்.
1: வணக்கம் வரதாஜினி, எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்லா இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: எனக்கு மீரா படத்துல இருந்து ஓ பட்டர்ஃப்ளை என்ற பாட்டு தாங்கும்.
1: கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு வருது கேட்க போறோம். என்ன செய்து கொண்டிருக்கீங்க வரதாஜினி?
3: உங்களோட பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களோட
1: ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கீங்க? எப்பயுமே விளையாடியும் அப்பப்ப வந்து ஒரு அட்டென்ஷன் போடுறீங்க. அப்ப
3: நன்றி நன்றி.
1: பாட்டு வருது கேட்கலாம். நன்றி நினைந்து மைக்கி.
2: நன்றி வணக்கம்.
1: 7 வரை நேர்களின் தெருவில் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. 416-554-4040. இது கோபி டபுள் டபுள்.

0: நேரம் 5:25 ஈஸ்ட் எஃப்எம் இல் கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ள மாட்டு நீயர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: உண்மையை சொன்னா நாங்கள் ஸ்ரீலங்காலிருந்து வந்ததுக்கு பிறகு சித்திரையாக ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனா கட்டில வேண்டு ஆசைப்படுறோம், படுக்க நேரம் இல்ல.
0: இல்ல, நீங்க பென்ஷன் சேரீங்க, பேனிச்சு சேரங்களாலேயே படுக்க முடியலையா?
2: பேனிச்சர் இருந்தும் படுக்க நேரம்
0: இல்லையண்ணா. அதுதான் அதான் வாழ்க்கை ஒண்ணும் செய்யலாது, ஓடதான் வேணும். என்ன பாட்டு கேட்கலாம் குணாண்டகி?
2: அதுதான் அந்த படுக்க, அந்த கட்டில் வேண்ட ஆசை, மீன் வேண்ட ஆசை, ஆனா தூண்டில எல்லாம் வித்துதான் பண்ணும்.
0: வித்து வேண்டாம்.
1: நாங்கள்
0: வசந்தம் சுமமாக தருகின்ற தகவல்களை பாடலுக்கு முன்னதாக அறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்தம் சுமமாகற்றை மீன் சந்தையில் இருக்கின்ற பொழுது ஃபிரெஷ் ஆல் பவுண்ட் 3.99, கிங் பிஷ் சிறியது பவுண்ட் 6.99, ஃபிரெஷ் கொடுவா ஸ்லைஸ் பவுண்ட் 7.99, ஃபிரெஷ் கும்பலா பாறை பவுண்ட் 5.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுண்ட் 7.99, மட்டன் ஸ்னாப்பர் பவுண்ட் 8.99, சீலா பவுண்ட் 7.99, திருக்க மீன் பவுண்ட் 4.99, துண்டு சுரா பவுண்ட் 6.99, ஃபிரெஷ் ஆட்ரைச் பவுண்ட் 10.99, சிரோன் சீலா பவுண்ட் 9.99, காரல் மீன் பவுண்ட் 8.99, காட்டு பன்றி பவுண்ட் 5.99 நீங்க பெற்றுக்கலாம். பிரியாணி, கோழி, சேவல், துள்ளுமண்டை, சுவா பாறை, நெத்தலி, ஓரா, கோழிக்கால், பீஃப் அண்ட் சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல வல்லாரைக்கட்டு, பொன்னாங்கனி கட்டு, அகத்திக்கட்டு, குறிஞ்சாயிரை கட்டு, முருங்கை கட்டு ஒன்றும் 3.99 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பைட்டங்காய் பவுன் 3.99, மரவள்ளி கிழங்கு பவுன் 1.99, 10 பவுன்ஸ் வெள்ள வெங்காயம் 2.99, தேங்காய் 1.99, கத்திரிக்காய் பவுன் 2.49, பூசணிக்காய் பவுன் 1.49, கோவா பவுன் 99 சென்ட்ஸ், பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 1.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இரண்டு வகையான சுவை கொண்ட மாம்பழ பாக்ஸ் இப்பொழுது விஷேடு விலையில் வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 14.99, 30 ஒயிட் லா செக் வந்து 13.99, ஒமேகா 3 பிரவுன் எக் வந்து 12.59, வறுத்த அரிசி மாவட்ட பவுன்ஸ் 9.99, ஆட்டாக்காரி சோப்பு சம்பா அரிசி 8 பவுன்ஸ் 9.99, கைக்குத்து அரிசி 8 பவுன்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூர் 9 கிராம் 13.99, கரம்போர்ட் வந்து பெரியது 59.99, வசந்தம் சூப்பர் மார்க்கெட் பெற்றுக்கொள்ள முடியும். 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, 400 கிராம் மேங்கர் 6.99, நெஸ்ட் அமௌண்ட் 400 கிராம் 7.99, அதுபோல 700 கிராம் சமபோசம் 5.99, 600 கிராம் பேரிச்சம்பழம் 5.99 பெற்றுக்கொள்ளலாம். கரிச்சந்திரா நூடில்ஸ் 3-6 டாலர், சமபோசா 5-6 டாலர், வாரியா டின் பிஷ் 3-10 டாலர், மார்ஷல் டின் பிஷ் 3-5 டாலருக்கு நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாரம் விஷேடமாக ரால் பவுன் 3.99, கொடுவா ஸ்லைஸ் பவுண்ட் 7.99, கும்பலா பாறை பவுன் 5.99, சிறிய கிங் பிஷ் பவுண்ட் 6.99, சல்மன் மூலமையா பெறுகின்ற பொழுது பவுண்ட் 7.99, வெள்ள வெங்காயம் 10 பவுண்ட்ஸ் 2.99, தேங்காய் 1.99, பைட்டங்காய் பவுண்ட் 3.99, வல்லாறு, பொன்னாங்காணி, ஹத்தி, குறிஞ்சா, முருங்கைகளை கட்டு ஒவ்வொன்றும் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, கிங் பிராண்ட் மிளகாத்தூர் 13.99, அதுபோல 10 பவுண்ட் பசுமை ரைஸ் 14.99 நீங்க பெற்றுக்கலாம். 400 கிராம் மெங்கர் 6.99, 8 பவுண்ட்ஸ் அரிசிமா 9.99, 8 பவுண்ட்ஸ் அடக்காரி அரிசி வந்து 9.99, 8 பவுண்ட்ஸ் வன்னிக்குத்து அரிசி 9.99 நீங்க பெற்றுக்கலாம். 100 டாலருக்கு மேல் கொள்ளணும் சீரலுக்கு 60 டாலர் இடிப்ப மிஷினை 60 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நீங்கள் குறிப்பாக மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட், 416-292-8585.

0: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 4156906 5656 4156 908 5656.
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: கனடாவில் இருந்து பிரிவது பற்றிய மக்கள் வாக்கெடுப்பு வரும் அக்டோபர் மாதம் இடம்பெறும் என அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் அறிவித்துள்ளார். கனடாவின் மாகாணமாக தொடர்வதா அல்லது பிரிந்து செல்வது குறித்த பொது வாக்கெடுப்பு எதிர்காலத்தில் நடத்தப்பட வேண்டுமா எனும் கேள்வி அல்பர்டா மக்களிடம் முன்வைக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் கனடாவை சிறந்த நாடாக உருவாக்குவதன் மையப்புள்ளியாக அல்பர்டா திகழ வேண்டும் என பிரதமர் மார்க்கானி அழைப்பு விடுத்துள்ளார்.
4: தமிழ்நாட்டின் புதிய அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியன இணைந்ததை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா மோசமாக விமர்சித்த நிலையில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையில் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன. வேறு எவரின் தயவிலும் தாம் வளரவில்லை என்றும், வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொண்டு அதிகாரம் தர மறுக்கும் சமூக நீதியை திமுகவே வைத்துக் கொள்ளட்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் சாடியுள்ளது. தொடர்ந்து அவதூறு செய்தால் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என விசிக துணை பொதுச் செயலாளர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் விசிக தலைவர் தொல் திருமாவளனிடம் ஆ ராசா மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, எந்த கட்சியும் திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதித்தரவில்லை என தெரிவித்துள்ளார்.
3: இலங்கையின் தற்போதைய நெருக்கடி நிலைகளை கருத்தில் கொண்டு உடனடியாக பாராளுமன்ற விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் சபையில் அழைப்பு விடுத்துள்ளனர். சரிந்து வரும் ரூபாயின் பெறுமதி, அதிகரிக்கும் செலவீனங்கள், மோசமடையும் பொருளாதார நிச்சயமின்மை ஆகியவற்றுக்கு அவசர தீர்வுகளை காண்பதற்கு சர்வகட்சி மாநாட்டை நடத்தும்படி ஜனாதிபதியை கோர எதிர்க்கட்சிகள் தீர்மானித்திருந்தன.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம். பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
1: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வியா இது?
0: ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்
2: 5:35 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும். அடுத்த நேரே நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம். நான் பிள்ளைநாத் தேவேந்திரன் கேக்குறேன்.
4: வணக்கம் பிள்ளைநாத் தேவேந்திரன், எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும்?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: இளையராஜா பாடின கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லவா?
4: வேற யாரும் பாடின கேட்க மாட்டீங்களா?
3: இல்ல இல்ல, இது கொஞ்சம் நல்லா இருக்குது பாட்டு, செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறது.
4: அப்ப இளையராஜா பாடாடி நல்லா இல்ல?
3: ஓ இல்ல, நான் மட்டும் இல்ல, நான் கேட்க வேண்டிய கேட்கிற பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும்.
4: அப்படி அதனால அதனால வடிகட்டி ஒரு நல்ல பாட்டு வந்திருக்கீங்க.
2: நான்கு 1 6 5 5 4 4 0 4 0 4 0

0: நேரம் 5:41 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் கார்த்திகா கலைக்கிறேன். ரிசியன் லாவண்யா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலசுமா இருக்கின்றோம் கார்த்திகா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு
2: எல்லாரும்
1: சேர்ந்து கேக்கலாம். நன்றி கார்த்திகா.
0: நன்றி இருவருக்கும். நன்றி வணக்கம். நன்றி. நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 4164544
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை 650,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி. 4168888044 லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் 685,000 முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 712,000 முதல், 1900 ஸ்கொயர் ஃபீட் 722,000 என பல அளவுகளில் நீங்கள் பெறலாம். ஓல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. 416-888-8044.

0: போட்டோமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4-6-5-0-8-95-52. இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
4: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: நேரம் 5:50. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
7: இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
7: அடுத்து நீங்க.
6: ஆமா, நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரவி?
8: ஐயா வணக்கம் வணக்கம்
6: வணக்கம் ஐயா வணக்கம். ஐயோ வணக்கமா?
8: ஐயோ வணக்கம்.
6: எப்படி இருக்கீங்க?
8: என்ன அப்படியே போகுது, சும்மா இருக்கறேன்.
6: ஆ சரி சரி சரி. எங்க வேலையா என்ன நடக்குது? முடிஞ்சா
8: இல்ல வேலையண்ட கேடியா?
6: ஆ சரி சரி சரி.
7: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
6: என்ன பாட்டு கேட்க போறீங்க ரவி?
8: என்ன
6: பாட்டு கேட்க போறீங்க? சாமி ஐயப்பா. சரி சரி, பாட்டு உங்களுக்கு கண்டி வருது, கேட்கலாம். ஒரு குரூப் இருக்குது பக்தி பாட்டு கேட்கறதுக்கு. சரி சரி, சிரிக்கிறத பார்த்தா கோயிலுக்கு போற மாதிரி தெரியுது. சரி சரி, பாட்டு வருது, கேட்கலாம். நன்றி இணைந்து வந்தமைக்கு.
7: சந்தோஷம் திரைப்பட பாடல் கேட்டிருக்கிறார் ரவி. நன்றி.
6: அவ்வளவு சந்தோஷமா கேட்டிருக்க,
7: அவ்வளவு சந்தோஷமா கேட்டிருக்காரு. வேலை மேலியா முடிஞ்சிட்டு லைன் மேலியா கிடைச்சிருந்த எல்லா சந்தோஷமும் உண்டா வந்திருக்கு நினைக்கிறேன்.
6: நன்றி நன்றி ரவி இணைந்து வந்தமைக்கு.
8: நன்றி
7: நன்றி
6: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
7: 416-55-4-4-0-4-0. 416-55-4-4-0.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 5:57 கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ள மாட்டேன். வணக்கம்.
2: வணக்கம். மகிழ்ச்சி. நான் செவிமடுத்து கொண்டுதான் இருப்பேன். தொடர்பு அந்த நேரங்கள்
0: அமைஞ்சு நேரகாலம் கூடி வேற இல்லைன்றீங்க.
2: நேரகாலம் கூடி வேற செவிமடுத்து கொண்டிருப்பேன். நாங்கள் அங்க இருந்த விரும்பி எடுத்து கொண்டாது அங்க படுத்திருக்கிறார்கள். அது அந்த நேரத்துக்கு
0: அவைக்கு அது என்ன பாட்டு கேட்க வருகின்ற தேவகுமார். நாங்கள் வசந்தம் சூப்பர்மார்க்கெட் இருக்கின்ற மலிவு விற்பனைகளை அறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தை விடுகின்ற பொழுது ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 3.99 அது விஷய விலை பெற்றுக்கொள்ளலாம். கிங் ஃபிஷ் சிறியது பவுண்ட் 6.99, ஃப்ரெஷ் கோட் வாஸ் ஸ்லைஸ் பவுண்ட் 7.99, ஃப்ரெஷ் கும்பலா பாறை பவுண்ட் 5.99, சால்மன் முழுமையா பெறுகின்ற பொழுது 7.99, மட்டன் சினப்பர் பவுண்ட் 8.99, சீலா பவுண்ட் 7.99, திருக்கை மீன் பவுண்ட் 4.99, துண்டு சுறா பவுண்ட் 6.99, ஃப்ரெஷ் ஆட்ரேஜ் பவுண்ட் 10.99, சிரோன் சீலா பவுண்ட் 9.99, கார மீன் பவுண்ட் 8.99 பவுண்ட்ஸ் ஆக பெற்றுக்கலாம். காட்டுப்பண்டி பவுண்ட் 5.99, பிரியாணி கோழி சேவல் துள்ளுமண்டை சுவாப்பாறை நெத்தலி ஓராம் கோழிக்கால் பீஃப் அண்ட் சொல்லி அத்தனையுமே வருகின்ற பொழுது மீன் சந்தையில் நீங்க பெற்றுக்கலாம். வல்லாரை கட்டு, பொன்னாங்கானி கட்டு, அகத்தியிலை கட்டு, குறிஞ்சாலை கட்டு, முருங்கிலை கட்டு ஒவ்வொன்றும் 3.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். பாய்ட்டங்காய் பவுன் 3.99, மரவள்ளிக்கிழங்கு பவுன் 1.99, வெள்ள வெங்காயம் 10 பவுன்ஸ் 2.99, தேங்காய் 1.99, கத்திரிக்காய் பவுன் 2.49, பூசணிக்காய் பவுன் 1.49, கோவா பவுன் 99 சென்ஸ், பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, மாம்பழம் 2 வகையானது இருக்குது விஷேட விலை வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே லக்ஷ்மி பசுமை ரைஸ் 10 பவுன்ஸ் 14.99, 30 ஒயிட் லாஞ்ச் எக் 13.99, ஒமேகா த்ரீ ப்ரௌன் எக் வந்து 12.99, வறுத்தரிசிமா 8 பவுன்ஸ் 9.99, அட்டாக்கரை சோப்பு சம்பாரிசி 8 பவுன்ஸ் 9.99, கைக்குத்தரிசி 8 பவுன்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99 பெற்றுக்கொள்ள முடியும். 900 கிராம் அதுவிலை கரம்போட் பெரியது 59.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, ஐங்கர் 400 கிராம் 6.99, நெஸ்ட் மோட் 400 கிராம் 7.99, விகே கலர் செம்போ வந்து 12.99, 700 கிராம் சமபோசம் 5.99, 600 கிராம் பேரிக்கம்பளம் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கரிச்சந்திரா நூடிஸ் 3 $6, சமபோசா 200 கிராம் 5 $6, வாடியா டின் ஃபிஷ் 3 $10, மார்ஷல் டின் ஃபிஷ் 3 $5 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரம் விஷயமாக ரால் பவுன் 3.99, கொடவாஸ் ரைஸ் பவுண்ட் 7.99, கும்பலா பாறை பவுன் 5.99, சிறிய கிங் ஃபிஷ் பவுன் 6.99, சல்மன் முழுமையா பெறுகின்றப்படுது 7.99, வெள்ள வெங்காயம் 10 பவுன்ஸ் 2.99, தேங்காய் 1.99, பைத்தங்காய் பவுன் 3.99, வல்லாரை பொன்னாங்கானி அகத்தி குறிஞ்சா முருங்கையிலை 3.99 கட்டாக பெற்றுக்கொள்ளலாம். அதுவே பலாப்பழம் முழுமையாக பெறுகின்றப்படுது 1.49, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். லக்ஷ்மி பசுமை ரைஸ் 10 பவுன்ஸ் 14.99, ஐங்கர் 6.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுன்ஸ் அரிசிமா 9.99, 8 பவுன்ஸ் ஆட்டாக்கார சோப்பு சம்பாரிசி 9.99, 8 பவுன்ஸ் வன்னிக்குத்தரிசி 9.99 வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். $100 மேல் கொள்ளும் சேவைகளுக்கு டிஎப்மிஷன் $60 மட்டுமே. மாக்கன் ரோட்டுக்கும் மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் ஜென்னி 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 416-292-8585.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:05 கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள் இருவரும்?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் இந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல
0: சுகமா இருக்கும்.
2: நல்ல
0: வெதர்,
2: எல்லாம்
0: நெச்சாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் இந்திரன்.
2: ஆமா,
0: இருக்கு போலாம் இருக்குன்னு சொல்லி இவங்க வேலை முடிஞ்சு போய் கொண்டிருக்கீங்களா?
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: எவ்வளவு லேட்டா முடியுமோ அவ்வளவு லேட்டா விட்டு போகணும்
2: அப்படின்னு
0: எப்படி மாட்டி விட முடியுங்களா? என்ன பாட்டு கேட்க போறீங்க? அண்டைக்கு
2: குருவாருப்பா,
1: நல்ல பாட்டு கேட்டுப்போம்.
0: ரெண்டு குருவாயிருப்பா, ரெண்டு மாதிரி நல்ல பாட்டு கேட்கலாம் இந்திரன். நன்றி,
2: நன்றி. மாலை வணக்கம் இருவருக்கும்.
1: நன்றி, வணக்கம்.
0: கோஃபி டபுள் டபுளில் நீங்களும் அழைத்து உங்கள் திரைவில் பாடல்களை கேட்க முடியும். 4165544040 4
1: வெளியில் 14 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது. 12 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் சனிக்கிழமை 9 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது. 5 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 8% குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 4% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழில் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idale. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive, Unit 67.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
1: ஆறு மணி 14 நிமிடம் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரே நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் சிவா ஹரிகரன். நீங்க இதுவரை நலம் தானே?
3: நல்ல சோமா இருக்கின்றோம் சிவா. நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு
2: நல்ல சோமா இருக்கேன்.
3: அங்க வெளியிலயா வீட்டுலயா வேலையா?
2: வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டு.
1: சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: தகரம் இப்போ தங்கம் ஆச்சு.
3: பாத்தீங்களா, அந்த அகரம் இப்போ சீக்கிரம் வச்சு தொடங்கும். நீங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்கத்துல ஆரம்பிக்கிறீங்க. நீங்களும் கோஃபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-555-4404

0: நேரம் 6:20 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ள மாட்டேன். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: திருமதி செல்வா செல்வி. நீங்க எல்லாம் அப்படி இடா இருக்கீங்க?
0: நாங்க எல்லாரும் நல்ல சுமா இருக்கின்றோம். திருமதி செல்வா செல்வி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: இருக்கிறேன் ஐயா. சோமா
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: மூவேந்தர் படத்துல குமுதம் போல் வந்த குமரி.
0: சரி சரி, பாடங்களுக்காண்டி வெயிட் பண்ணது எல்லாரும் கேட்க போறோம். திருமதி செல்வா செல்வி, நன்றி இணைந்தோண்டமைக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. கோபி டபுள் டபுள் 7 வரை ஒலிக்க இருக்கின்றது.
1: 4165 4440 5545 4040
0: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மீளவும் வசந்தம் சுமாக தருகிற மலை விற்பனைகளை அறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்த சூப்பர்மார்க்கெட்டின் மெயின் சந்தை விலைகண்ட பொழுது ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 3.99, கிங்ஃபிஷ் சிறியது பவுண்ட் 6.99, ஃப்ரெஷ் கொடுவா ஸ்லைஸ் பவுண்ட் 8.99, ஃப்ரெஷ் கும்பலா பாறை பவுண்ட் 5.99, சால்மன் முழுமையாக இருக்கின்ற பொழுது பவுண்ட் 8.99, மட்டன் ஸ்னேப்பர் பவுண்ட் 8.99, சீலா பவுண்ட் 8.99, திருக்கு மீன் பவுண்ட் 4.99, துண்டு சூலா பவுண்ட் 6.99, ஃப்ரெஷ் ஆட்டாச்சி பவுண்ட் 10.99, சிரோன் சீலா பவுண்ட் 9.99, காரல் மீன் பவுண்ட் 8.99, காட்டு பன்றி பவுண்ட் 5.99. குறிப்பிட்டுக்கலாம், பிரியாணி கோழி சேவல் துள்ளுமண்டை சுவா பாறை நெத்தலி ஓரா கோழிக்கால் பீஃப் அண்ட் கூட நேரடியாக வருகின்ற பொழுது மீன் சந்தையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வல்லாரை கட்டு, பொன்னாங்காணி கட்டு, அகத்திக்கட்டு, குறிஞ்சா கட்டு, முருங்கிலை கட்டு ஒவ்வொன்றும் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பைட்டங்காய் பவுன் 3.99, மரவள்ளி கிழங்கு பவுன் 1.99, 10 பவுன்ஸ் வெள்ள வெங்காயம் 2.99, தேங்காய் 1.99, கத்திரிக்காய் பவுன் 2.49, பூசணிக்காய் பவுன் 1.49, கோவா பவுன் 99 சென்ட்ஸ், பலாப்பழம் முழுமையாக இருக்கின்ற பொழுது 1.49, இரண்டு வகையான மாம்பழ பாக்ஸினை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 14.99, 30 ஒயிட் லார்ஜ் எக் 13.99, 12 எமோய்கா 3 ப்ரௌன் எக் வந்து 5.99, வறுத்த அரிசி மா 8 பவுன்ஸ் 9.99, அடாக்காரி சிவப்பு சம்பா அரிசி 8 பவுன்ஸ் 9.99, கைக்குத்தி அரிசி 8 பவுன்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, கரம்போட் பெரியது 59.99 நீங்கள் பெற்றுக்கலாம், 8 பவுன்ஸ் முழுவது 12.99, 400 கிராம் எங்கர் 6.99, நெஸ்டமோட் 400 கிராம் 7.99, வீ கேர் கேக்ல ஷம்போ 12.99 நீங்கள் பெற்றுக்கலாம், 700 கிராம் சமபோசா 5.99, 600 கிராம் பேரிச்சம்பழம் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், கரிச்சந்திரா நூடிஸ் 3 $6, சமபோசா 5 $6, வாடியா டென்ஃபிஷ் 3 $10, மார்ஷல் டென்ஃபிஷ் 3 $5 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் அதிவிசேட விலையிலே வருகின்ற பொழுது ரால் பவுன் 3.99, கொடுவா ஸ்லைஸ் பவுண்ட் 7.99, கும்பலா பாறை பவுன் 5.99, சிறிய கிங்ஃபிஷ் 6.99 பவுண்டாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம், சால்மன் முழுமையாக இருக்கின்ற பொழுது 7.99, 10 பவுன்ஸ் வெள்ள வெங்காயம் 2.99, தேங்காய் 1.99, பாய்ட்டங்காய் பவுன் 3.99, வெள்ளாரை பொன்னாங்காணி அகத்தி குறிஞ்சா முருங்கலை கட்டு ஒவ்வொன்றும் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம், பலாப்பழம் முழுமையாக இருக்கின்ற பொழுது 1.49, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99, லக்ஷ்மி பசுமை ரைஸ் 10 பவுன்ஸ் 14.99, 400 கிராம் எங்கர் 6.99, 8 பவுன்ஸ் அரிசிமா 8 பவுன்ஸ் அடாக்காரி சிவப்பு சம்பா அரிசி 8 பவுன்ஸ் வன்னிக்குத்து அரிசி ஒவ்வொன்றும் 9.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக 100 டாலருக்கும் மேற்கொள்ள $60 மட்டுமே. மாக்கம் ரோட்டுக்கும் மிடிஃபீல் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிஃபைவ் அமைந்திருக்கிறது. வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 416-292-8585.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது கோபி டபுள் டபுள் 6:28.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க கரண்?
1: சொல்லுங்க, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சதா கரனுக்கு?
0: என்ன பாட்டு கேட்கலாம் கரண்? ரெண்டு ஆனந்தம் வருது, அப்ப வீக்கெண்ட் ரெண்டு நாள் மூவா? அதோட முடிஞ்சது, கடைசி ஆனந்தம் மட்டும் மிஞ்சிருக்கு, லீவ் இல்ல. சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி, இணைந்து கரண்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. அந்த பாடலை நாங்கள் செய்திகளை தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம்.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: டொரண்டோவின் பிலி பிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்த ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்டின் திட்டத்தின் மீது பொது வாக்கெடுப்பு நடத்தக்கோரும் பிரேரணையை மாநகர சபை நிராகரித்துள்ளது. இந்த விமான நிலைய விரிவாக்கங்களை ஏற்றுக்கொள்கின்றீர்களா எனும் கேள்வி மக்களிடம் முன்வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் இந்த பிரேரணை 16-9 எனும் வாக்கு விகிதத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது.
4: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் இணைந்துள்ளன. இன்று இடம்பெற்ற இரண்டாம் கட்ட விரிவாக்கங்களில் சமூக நீதித்துறை அமைச்சராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுவும், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானும் பதவியேற்றுள்ளனர். மறுபுறத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் தமிழக வெற்றிக்கழக அரசின் ஆட்சியில் பங்கு பெறுவதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா ஆபாசமாக விமர்சித்தமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் எவர் மனமும் புண்படும்படி கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சியினரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
3: இலங்கையில் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பணிகளையே தமது அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திஸ்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மக்களின் வாக்குகளை பெற்று அரசாங்கத்தை அமைத்தவர்கள் மக்கள் மனதில் இனவாதத்தையே விதைத்து சென்றதாக அவர் சாடியுள்ளார். அந்த இனவாத அரசாங்கத்தை மக்கள் தோற்கடித்ததாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
5: பண்பலை ஈஸ்ட் FM 102.7.

0: என்றும் இசையுடன் உங்களுடன்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்ற தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Mohammad Lebe, 437-477-7960.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. ஈஸ்டெஃபன் கேளுங்க.
9: Everything you like, everything you need is found only here.
8: ஈஸ்டெஃபன் 102.7.

0: அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. குறிப்பாக மீன் சந்தையிலே ஃப்ரெஷ் ரால் பவுன் 3.99 அதிவீச அடைவிலே பெற்றுக்கொள்ளலாம். கிங்ஃபிஷ் சிறியது பவுன் 6.99, ஃப்ரெஷ் கொடவா ஸ்லைஸ் 7.99, ஃப்ரெஷ் கும்பலா பாரி பவுன் 5.99, சல்மன் மூலிமை அப்பர் கண்டப்படுது 7.99, மட்டன் சினப்பர் பவுண்ட் 8.99, சீலா பவுண்ட் 7.99, திருக்க மீன் பவுன் 4.99, துண்டு சுரா பவுன் 6.99, ஃப்ரெஷ் ஆட்ராஜி பவுன் 10.99, சிலோன் சீலா பவுன் 9.99, கார மீன் பவுன் 8.99, காட்டு பண்டிராஜி பவுன் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பிரியாணி கோழி வல்லாரை கட்டு, அகத்திக்கட்டு, குறிஞ்சாலை கட்டு, முருங்கிலை கட்டு ஒவ்வொன்றும் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பயிட்டங்காய் பவுன் 3.99, மரவள்ளி கிழங்கு பவுன் 1.99, 10 பவுன்ஸ் வெள்ளை வெங்காயம் 2.99, தேங்காய் 1.99, கத்திரிக்காய் பவுன் 2.49, பூசணிக்காய் பவுன் 1.49, கோவா பவுன் 99 சென்ட்ஸ், பலாப்பழம் முழுமையாக கண்டப்படுவது 1.49. இரண்டு வகையான சுவைகண்ட மாம்பழ பாக்ஸ் நீங்கள் விஷேட வெளியில் வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இப்பொழுது லக்ஷ்மி பசுமை ரைஸ் 10 பவுன்ஸ் 14.99, 30 ஒயிட் லார்ஜ் எக் வந்து 13.99, ஒமேகா 3 ப்ரௌன் எக் வந்து 12.99, மருத்து அரிசிமா 8 பவுன்ஸ் 9.99, ஆட்டாக்காரி சிவப்பு சம்பா அரிசி 8 பவுன்ஸ் 9.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கைக்குத்தரிசி 8 பவுன்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 9 எடுக்கிறேன் 13.99, கரம்போட் பெரியதை வந்து 59.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, 400 கிராம் மங்கர் 6.99, 400 கிராம் நெஸ்ட் மோட்டு 7.99, வி கேர் கலர் ஷெம்போ வந்து 12.99, 700 கிராம் சமபோசம் 5.99, 600 கிராம் பேரிச்சம்பழம் 5.99க்கு வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது கரிச்சந்திரா நூடிஸ் $3.6, சமபோசம் 200 கிராம் 5.6 டாலர், வாடியா டின்ஃபிஷ் 3.10 டாலர், மார்ஷல் டின்ஃபிஷ் 3.5 டாலருக்கு நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரம் அதிவிஷேட விலையிலே வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் ஆல் 3.99 பெற்றுக்கொள்ள முடியும். கொடவா ஸ்லைஸ் பவுண்ட் 7.99, கும்பலா பாரி பவுண்ட் 5.99, சிறிய கிங்ஃபிஷ் பவுண்ட் 6.99, சல்மன் மூலமே அப்படி கண்டப்படுது 7.99, 10 பவுன்ஸ் வெள்ளவங்காயம் 2.99, தேங்காய் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பைத்தங்காய் பவுண்ட் 3.99, வல்லாரை பொன்னங்காணி அகத்தி குறிஞ்சாலை முருங்கிலை கடை ஒவ்வொன்றும் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் விஷயமா பவுன்ஸ் 3.99 மணிக்கு 1.49 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99 பெற்றுக்கொள்ள முடியும். லக்ஷ்மி பசுமை ரைஸ் 10 பவுன்ஸ் 14.99, 400 கிராம் மெங்கர் 6.99, 8 பவுன்ஸ் அரிசிமா 9.99, 8 பவுன்ஸ் ஆட்டாக்காரி சம்பா சிவப்பு சம்பா அரிசி 9.99, 8 பவுன்ஸ் வன்னிக்கை குத்தரிசி 9.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 100 டாலருக்கு மேல் கொள்ளுநர் செய்தற்கு இடியப்ப மிஷின் 60 டாலர்கள் மட்டுமே. வசந்தம் சூப்பர் மார்க்கெட் மாகன் ரோட்டுக்கும் மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது. 416-292-8585.
0: நேரம் 6:49 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
2: மீண்டும் திங்கட்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்ம ஒருவினிங்க தொகுத்து வழங்குவதற்கு அபர்ணா மற்றும் சஹானா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
2: லாவண்யா,
0: ருஷிஷ், காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: favorite music.
1: On your favorite station. 102.7. It's East FM.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
3: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் Good Life Flooring. 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 தேதி காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாடகீரர் மாதா மாத வென்றலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
6: RKS சலோன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலோன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே June 1 தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலோன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 647-539-5601. 647-539-5601.
7: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், Type 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா, பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551. 416-558-2551.
2: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
8: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
8: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416
0: 416-457-0651 கண்டிஷன் அப்ளை.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினை கேட்டு பாருங்க.
1: நம்ம கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
2: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நீங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சஹானா.
3: வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமா இருக்கிறேன்.
2: சரி, என்ற வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி.
3: தொடர்ச்சியாக 2 மணி நேரங்களும் நீங்கள் எங்களுடன் இணைந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளலாம். ESFM.ca வழியாகவும் அதே வேளையில் உங்கள் போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளலாம். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ESFM தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ESFM 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ESFM 102.7@gmail.com.
2: டொரண்டோவினுடைய காலநிலையை ஒரு முறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 14 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 12 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 4% குறைவடையப் போகின்றது. இன்று வெள்ளிக்கிழமை நாங்கள் வலிமையாக கொண்டு வந்திருக்கின்ற அனைத்து விடயங்களையும் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றோம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி என்று பார்த்தால்,
3: நிச்சயமாக முதல் மணித்தியாலத்தில் தங்கள் தமிழ் வாழ்த்தையோடு இணைந்திருக்க போறோம். அதனைத் தொடர்ந்து நல்லதா 4 விஷயம் சொல்லும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 பகுதியில் முக்கியமான 3 செய்திகளை உங்களுடன் நாங்களும் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அதே மாதிரி 2வது மணித்தியாலம் 8 மணிக்கு நாங்களும் போட்டி நிகழ்ச்சியோடு நேர்களை இணைத்துக் கொள்ளும் நேரமாக இருக்கப் போகின்றது. இன்றைய நாள் பூபோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சி உங்களை சந்தித்துக் கொள்ள இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சாதனை பகுதியும்
2: இதுதான் இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற விடயங்களாக இருக்கிறது. ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா சானா? ஹோர்முஸ் நீரிணை இருக்கு தானே, சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு மட்டுமே திறந்திருக்க வேண்டும் அப்படி என்று அமெரிக்கா வந்து விரும்புகிறது. நாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்றால், சுங்க கட்டணங்கள் வேண்டாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி டரிஃபும் வேண்டாமே அப்படின்னு எப்ப சொல்லுவாங்க?
3: வாய்ப்பில்ல ராஜா,
2: வாய்ப்பில்ல அப்படின்றீங்களா? சரி, நாங்கள் பாடலை கேட்டுள்ளோம். நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது இந்த பாடல், நினைவிருக்கும் வரை திரைப்பட பாடல்.
4: ஐயா ரசா
5: தரணி
6: அவசுடாதன்
7: தொடர்டு நோதுரா
8: வண்டம்பா.

0: நேரம் 7:07 கேட்டுக்கொண்டிருப்பது நேரத்தில் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த தமிழ் சொல் என்ன சொல் அப்படி என்றால் மெல்லல். மெல்லல் என்றால் வளம் அப்படி என்று பொருள்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள்.
1: ஆமாம், முக்கியமாக ஒரு நாடோ ஊரோ எல்லா செல்வங்களும் நிறைந்து செழிப்பாக இருப்பதை மெல்லல் என்று கூறுவதாக கூறப்படுகிறது. மல்லல் முதூர் அப்படி என்று மூதூர் என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வளம் மிக்க பழமையான ஊர் என்பதுதான் அதுக்கான அர்த்தமாக இருக்கிறது.
0: ஆகவே மல்லல் அப்படி என்றால் ஒரு நாடோ ஊரோ எல்லா செல்வங்களும் நிறைந்து செழிப்பாக இருப்பதை மெல்லல் அப்படி என்று சொல்லுகின்றார்களாம். இப்ப கனடா, அமெரிக்கா இதெல்லாம் வந்து மெல்லல் அப்படின்னு நாங்க சொல்லலாமே.
1: அப்படியா?
0: அப்படி என்று வச்சுக்கொள்வோமே.

0: பாட்டு நாலு விஷயம் FM 102.7
1: eastfm.ca. தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666.

0: இருப்பதால் கட்டுப்பெற்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
1: உங்கள் சகல விதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RSP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 7:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் நல்லதாய் நாலு விடியம் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். நல்லதாய் நாலு விஷயத்துல இன்றைய நாள் நாங்கள் சொல்ல போறது மிகவும் தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. வளமையா நாங்கள் சொல்ற எல்லாமே தேவையான விஷயம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இதை வந்து நாங்கள் கவனத்துல கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறோமே.
1: நிச்சயமாக அந்த வகையில் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, வாரத்திற்கு ஒரு முறை உங்கள் காரின் உட்பகுதியை சுத்தம் செய்யுங்கள் அப்படின்றத நாங்க இன்றைக்கு சொல்ற நல்ல விஷயம்.
0: என்னன்னா, நாங்க வெளிப்புறத்தை வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவி அப்படியே யாட்ட கார் இது இப்படி
1: மின்னுது
0: இருக்குது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நாங்க வச்சிருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நாங்க யாருமே யோசிக்க மாட்டோம்.
1: உண்மைதான். அதனால வந்து உங்கள் காரின் உட்புறத்தை வாரந்தோறும் சுத்தம் செய்வது வாகனத்தின் ஆயுளை நீட்டிப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் ஒரு ஆரோக்கியமான பயண சூழலை வந்து உருவாக்குகிறது.
0: காருக்குள்ள சேருகின்ற தூசியாக இருக்கலாம், காகித கழிவுகள் மற்றும் உணவு துகள்கள் போன்றவற்றை தவறாமல் அகற்றுவதன் மூலம் தேவையற்ற துர்நாற்றம் மற்றும் கிருமிகள் உருவாவதை நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம்.
1: மேலும் சுத்தமான மற்றும் நேர்த்தியான காரை ஓட்டுவது ஓட்டுநரின் மனநிலையை நேர்மறையாக வைத்திருப்பதுடன் திடீரென நமது காரில் ஏறும் மற்ற பயணிகளுக்கு ஒரு சிறந்த நன்மதிப்பையும் ஏற்படுத்துகிறது. சில நேரம் வந்து நாங்க யாரையும் வந்து கார்ல ஏத்த போயிருக்க அப்பதான் அந்த சீட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்துவோம்.
0: சில நேரத்தில் பாத்தீங்கன்னா வெளியில இருந்தே அந்த ஜன்னலுக்குள்ள எட்டி பார்ப்பாங்க எப்படி நீட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் பாக்குறேன். அவங்க
1: இந்த வீக்லி ஒரு தடவை இந்த காரை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது
0: இருக்காது. சரி, இதைத்தான் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நாங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தில் வருகின்ற பொழுது விசேடமாக ஃப்ரெஷ் ஆல் பவுன் 3.99, கிங்ஃபிஷ் சிறியது பவுன்ஸ் 6.99, ஃப்ரெஷ் கொட்டவான் ஸ்லைஸ் 7.99, ஃப்ரெஷ் கும்பலா பாறை பவுன் 5.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 7.99, மட்டன் ஸ்னேப்பர் பவுன் 8.99, அதுபோல இப்பொழுது சீலா பவுன் 7.99, திரிக்க மீன் பவுன் 4.99, துண்டு சூலா பவுன் 6.99, ஃப்ரெஷ் ஆட்டுவச்சி பவுன் 10.99, சிலோன் சீலா பவுன் 9.99, காரல் மீன் பவுன் 8.99, காட்டு பண்டு வச்சி பவுன் 5.99 நீ பெற்றுக்கலாம். பிரியாணி கோழி பங்கு சேவல் பங்கு ஒவ்வொன்றும் 8.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதே விலை குறிப்பாக துள்ளுமண்டை சுவா பற இணையத்திலையும் ஓரா முடியும். லக்ஷ்மி பசுமது ரைஸ் 14.99, 30 ஒயிட் லாஜ் எக் வந்து 13.99, பன்னிரண்டு ஒமேகா 3 ப்ரௌன் எக் வந்து 5.99, 8 பவுன்ஸ் வரத்தரிசிமா 9.99, ஆட்டாக்காரி சோப்பு சம்பாரிசி 8 பவுன்ஸ் 9.99, கைக்குத்தரிசி 8 பவுன்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, கரம்போட் பெரியது வந்து 59.99 நீங்க பெற்றுக்கலாம். 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, 400 கிராம் எங்கர் 6.99, நெஸ்டமோட் 400 கிராம் 7.99, விகேஆர் கல்ஷம்பு வந்து 12.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 700 கிராம் சமபோசா 5.99, 600 கிராம் பெரிச்சம்பளம் 5.99, கரிச்சந்திரா நூடில்ஸ் $3-$6, சமபோசா 200 கிராம் $5-$6, வாடியா டின் ஃபிஷ் $3-$10, மார்ஷல் டின் ஃபிஷ் $3-$5 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரம் அதிவிஷேட விலையில் ரால் பவுன் 3.99, கொடவா சிலைஸ் பவுன் 7.99, கும்பலா பாறை பவுன் 5.99, சிறிய கிங் ஃபிஷ் பவுன் 6.99, சல்மன் மூலமே அப்புறம் கண்ட பொழுது 7.99, 10 பவுன்ஸ் வெள்ள வெங்காயம் 2.99, தேங்காய் 1.99, பாயட்டங்காய் பவுன் 3.99, வல்லாரை பொன்னாங்கானி அகத்தி குறிஞ்சா முருங்கிலை என்று சொல்லி ஒவ்வொரு கட்டம் 3.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99, அதுபோல 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 14.99, ஐங்கர் 400 கிராம் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுன்ஸ் அரிசிமா, 8 பவுன்ஸ் ஆட்டாக்காரி சோப்பு சம்பாரிசி, 8 பவுன்ஸ் வன்னிக்குத்தரிசி ஒவ்வொன்றும் 9.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். $100 மேல் கொரோனா சேவர்களுக்கு இடியப்ப மிஷின் $60 மட்டுமே. மாக்கம் ரோட்டுக்கு மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 416-292-8585.

0: கனடாவிலிருந்து பிரிவது பற்றிய மக்கள் வாக்கெடுப்பு வரும் அக்டோபர் மாதம் இடம்பெறும் என அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் அறிவித்துள்ளார். கனடாவின் மாகாணமாக தொடர்வதா அல்லது பிரிந்து செல்வது குறித்த பொது வாக்கெடுப்பு எதிர்காலத்தில் நடத்தப்பட வேண்டுமா எனும் கேள்வி அல்பர்டா மக்களிடம் முன்வைக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் கனடாவை சிறந்த நாடாக உருவாக்குவதன் மையப்புள்ளியாக அல்பர்டா திகழ வேண்டும் என பிரதமர் மார்க் கானி அழைப்பு விடுத்துள்ளார்.
1: தமிழ்நாட்டின் புதிய அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியன இணைந்ததை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா மோசமாக விமர்சித்த நிலையில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையில் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன. வேறு எவரின் தயவிலும் தாம் வளரவில்லை என்றும், வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொண்டு அதிகாரம் தர மறுக்கும் சமூக நீதியை திமுகவை வைத்துக் கொள்ளட்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் சாடியுள்ளது. தொடர்ந்து அவதூறு செய்தால் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என விசிக துணை பொதுச் செயலாளர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் விசிக தலைவர் தொல் திருமாவளவனிடம் ஆ ராசா மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, எந்த கட்சியும் திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி தரவில்லை என தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையின் தற்போதைய நெருக்கடி நிலைகளை கருத்தில் கொண்டு உடனடியாக பாராளுமன்ற விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் சபையில் அழைப்பு விடுத்துள்ளனர். சரிந்து வரும் ரூபாயின் பெறுமதி, அதிகரிக்கும் செலவீனங்கள், மோசமடையும் பொருளாதார நிச்சயமின்மை ஆகியவற்றுக்கு அவசர தீர்வுகளை காண்பதற்கு சர்வக்கட்சி மாநாட்டை நடத்தும்படி ஜனாதிபதியை கோர எதிர்க்கட்சிகள் தீர்மானித்திருந்தன.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: AJX Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers-க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto-வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: விவாகா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொரண்டோ.
6: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
5: பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
6: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொரண்டோ,
5: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொரண்டோ.
6: அழகோ அழகு, 6477873784.
7: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்,
2: ஆல் மை பிளைண்ட்ஸ், சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
7: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள். டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
8: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மாக்கம் ரோட், யூனிட் 406, 4156906 5656 4169085656.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்,
10: ஈஸ்ட் எஃப்எம்.

0: நுழைந்திருக்கின்றோம். முக்கியமான மூன்று விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் கனடாவில் இருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம் சஹானா.
1: நிச்சயமாக,
0: எபோலா அச்சுறுத்தல் காரணமாக கனடாவில் புதிய எல்லை பரிசோதனை நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் கனடாவில் எபோலா தொற்று மக்களை பாதிக்கும் அபாயம் குறைவாக உள்ளது அப்படி என்று கனடாவின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜார்ஜ் ரீமர் தெரிவித்திருக்கின்றார்.
1: வெளிநாடுகளில் ஏற்பட்டுள்ள நோய் பரவலுக்கு கனடா அவ்வாறான பதில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது என்பதை விளக்குவதற்கு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் இவர் வந்து இதனை தெரியப்படுத்திருக்கிறார். இந்த புதிய நடவடிக்கைகள் வந்து இந்த புதன்கிழமை 20ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கின்றது.
0: கனேடிய எல்லையில் மேலதிக பணியாளர்களை நியமிப்பது, மக்கள் எங்கிருந்து பயணம் செய்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு நோய் அறிகுறிகள் உள்ளதா என்பது குறித்த பரிசோதனைகள், கேள்விகளை கேட்பது ஆகியவை இதில் அடங்குகின்றது.
1: அதேவேளையில் பரிசோதனை செயல்பாட்டின் போது அடையாளம் காணப்படும் பயணிகளை மதிப்பிடுவதற்காக தனிமைப்படுத்தல் அதிகாரிகள் எல்லையில் வந்து பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது.
0: அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போனால், அமெரிக்காவில் மாணவர் விசா, தற்காலிக வேலை விசா அல்லது சுற்றுலா விசா போன்ற தற்காலிக விசாக்களில் தங்கியிருப்பவர்கள் கிரீன் கார்டு, நிரந்தர குடிமை இருக்கிறது, இதை பெற விண்ணப்பிக்க வேண்டுமானால் அவர்கள் முதலில் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற புதிய விதியை அமெரிக்க அரசு இப்பொழுது அறிவித்திருக்கிறது.
1: அதேவேளையில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக அமலில் இருந்த ஒரு நடைமுறையை இந்த புதிய உத்தரவு மாற்றியமைக்கிறது. இதற்கு முன்பு தற்காலிக விசாவில் அமெரிக்காவிற்குள் இருப்பவர்கள் நாட்டை விட்டு வெளியேறாமலேயே வந்து தங்களுடைய விசா நிலையை வந்து கிரீன் கார்டாக மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள்.
0: தற்காலிக விசாக்கள் குறுகிய கால தங்குதலுக்காக மட்டுமே வழங்கப்படுபவை என்றும், அதை கிரீன் கார்டு பெறுவதற்கான ஒரு சுருக்கமான வழியாக பயன்படுத்தக்கூடாது என்றும் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவிற்குள் இருந்தபடியே விசா நிலையை மாற்றுவது என்பது ஒரு சலுகை மட்டுமே தவிர அது ஒருவரின் அடிப்படை உரிமை அல்ல என்றும், இனி மிகவும் அசாதாரணமான சூழ்நிலைகளில் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு அளிக்கப்படும் அப்படி என்றும் அமெரிக்க அரசு தெரிவித்திருக்கின்றது.
1: இதேவேளையில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வந்து வெளிவந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தில் தேசிய உளவுத்துறை இயக்குநர் பதவியிலிருந்து துளசி கபாய்ட் ராஜினாமா செய்திருக்கின்றார். தனது கணவருக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டதால் இந்த முடிவை தான் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
0: ஓவல் அலுவலகத்தில் நடந்த ஒரு சந்திப்பின் பொழுது கபாய்ட் தனது இந்த முடிவை அதிபர் ட்ரம்ப்பிடம் தெரிவித்திருக்கின்றார். தேசிய உளவுத்துறை இயக்குநர் அலுவலகத்தை அவர் வழிநடத்தும் கடைசி நாள் ஜூன் 30ஆம் தேதியாக இருக்கும் அப்படி என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: அதேவேளையில் இந்த விவகாரம் குறித்து தகவல் அறிந்த ஒருவர் ஒரு செய்தி நிறுவனத்திடம் வெள்ளை மாளிகைதான் கபாய்ட்டை ராஜினாமா செய்ய வற்புறுத்தியதாக தெரிவித்திருந்தார். அதேவேளையில் டொனால்டு ட்ரம்ப் அவரது ராஜினாமாவை உறுதிப்படுத்தியுள்ளார். துரதிருஷ்டவசமாக துளசி கபாய்ட் ஜூன் 30ஆம் தேதி நிர்வாகத்திலிருந்து விலகுகிறார் அப்படின்னு வந்து சொன்ன பிறகுதான் இதற்கான விளக்கம் வந்து தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கின்றது. நேரம் 7:55.
0: இந்த நேரத்தில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக மீன் சந்தை விற்கின்ற பொழுது ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 399ம், கிங்ஃபிஷ் சிறியது பவுண்ட் 699ம், ஃப்ரெஷ் கொடுவா ஸ்லைஸ் பவுண்ட் 799ம், ஃப்ரெஷ் கும்பலா பாறை பவுண்ட் 599, சல்மன் முழுமையா பெறுகின்ற பொழுது 799, மட்டன் ஸ்னேப்பர் பவுண்ட் 899, சீலா பவுண்ட் 799, திருக்கேப்பு மீன் பவுண்ட் 499ம், துண்டுசுலா பவுண்ட் 699, ஃப்ரெஷ் ஆண்ட்ராய்ச்சி பவுண்ட் 10.99, ஸ்னோன் சீலா 9.99, காரல் மீன் பவுண்ட் 8.99, காட்டுப்பன்றி பவுண்ட் 5.99 பெற்றுக் கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக பிரியாணி கோழி செவல் பங்கு, பிரியாணி கோழி பங்கு ஒவ்வொன்றும் 8.99 பெற்றுக் கொள்ள முடியும். சுவா பாறை, நெத்தலி, துள்ளுமண்டை, ஓரா பீஃப் அண்ட் சொல்லி அத்தனைமே நேரடியாக வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தையில் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். வல்லாரை கட்டு, பொன்னாங்காணி கட்டு, அகத்திக்கட்டு, அகத்திலை கட்டு, குறிஞ்சாலை கட்டு, முருங்கைலை கட்டு ஒவ்வொன்றும் 3.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பயிட்டங்காய் பவுண்ட் 3.99, மரவள்ளி கிழங்கு பவுண்ட் 1.99, வெள்ள வெங்காயம் 10 பவுண்ட் 2.99, தேங்காய் 1.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். கத்திரிக்காய் பவுண்ட் 2.49, பூசணிக்காய் பவுண்ட் 1.49, கோவா பவுண்ட் 99 சென்ஸ், பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மாம்பழம் 2 வகையான சுவை கொண்டது விஷேட விலையில் வருகின்ற பொழுது நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக் கொள்ள முடியும். அதுபோல லக்ஷ்மி பசுமை ரைஸ் 10 பவுண்ட்ஸ் 14.99, 30 ஒயிட் லார்ஜ் எக் வந்து 13.99, ஒமேகா 3 ப்ரௌன் எக் வந்து 12.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வறுத்த அரிசிமா 8 பவுண்ட்ஸ் 9.99, ஆட்டாக்காரி சோப்பு சம்பாரிசி 8 பவுண்ட்ஸ் 9.99, கைக்குத்தரிசி 8 பவுண்ட்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, கரம்போர்ட் பெரியது 59.99, 8 பவுண்ட்ஸ் முழு உளுந்து 12.99, ஐங்கர் 400 கிராம் 6.99, நெஸ்டமோட் 400 கிராம் 7.99, விகேஆர் கேக்கல ஷம்போ வந்து 12.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 700 கிராம் சமபோசா 5.99, 600 கிராம் பேரிச்சம்பழம் 5.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கரிச்சந்திரா நூடில்ஸ் $3-$6, சமபோசா 200 கிராம் $5-$6, வாடியா டின் ஃபிஷ் $3-$10, மார்ஷல் டின் ஃபிஷ் $3-$5 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த வாரம் விஷேட விலையிலே வருகின்ற பொழுது ரால் பவுன் 3.99, கொடுவாஸ் ரைஸ் பவுண்ட் 7.99, கும்பலாப்பாறை பவுண்ட் 5.99, சிறிய கிங்ஃபிஷ் பவுண்ட் 6.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுண்ட் 7.99, வெள்ள வெங்காயம் 10 பவுண்ட் 2.99, தேங்காய் 1.99, பயிட்டங்காய் பவுண்ட் 3.99, வெள்ளாரை பொன்னாங்காணி அகஸ்தி குறிஞ்சா முருங்கை இலை கட்டுவ ஒன்று 3.99 பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, கிங் பிராண்ட் விளையாட்டு 13.99, லக்ஷ்மி பசுமை ரைஸ் 10 பவுண்ட்ஸ் 14.99, 400 கிராம் மெங்கர் 6.99, 8 பவுண்ட்ஸ் அரிசிமா, 8 பவுண்ட்ஸ் ஆட்டாக்கறி சோப்பு சாம்பா, 8 பவுண்ட்ஸ் வன்னிக்குத்தரிசி ஒவ்வொன்றும் 9.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். $100 மேற்கொள்ளணும் செய்வதற்கு இடியப்ப மிஷின் $60 கொள்ளணும் செய்ய முடியும். மாக்கம் ரோட்டுக்கும் மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் 25 கிலோமீட்டர் இருக்கிறது. வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 416-292-8585.

0: நேரம் இரவு 8:01 ஆகி இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்மோர் ஈவினிங். புதிய மணித்தியாலத்திற்குள் நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். புதிய மணித்தியாலம் அப்படி என்றாலே போட்டி நிகழ்ச்சிக்கான ஒரு நேரம், அதுவும் 8 அப்படி என்றாலே எல்லாருக்குமே தெரியும் ஒரு போட்டி நிகழ்ச்சி வரப்போகுது அப்படி என்று தானே.
1: ஆமாம், நிச்சயமாக அந்த வகையில் இன்றைய நாள் பூவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் எப்பவும் போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போல இன்றைய நாளும் இணைந்திருக்க போகின்றோம். முக்கியமாக நிகழ்ச்சிக்கு முன் நாங்கள் இன்னும் முக்கியமான சில விடயங்களை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஈஸ்டெஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்களும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ள ஈஸ்டெஃப்எம்.ca வழியாக கேட்டுக்கொள்ளலாம். அதே வழியில் உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்டெஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.
0: அப்பா என்ன வக்க என்ன வக்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மழை வந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி யோசிப்பாங்க. என்ன சானா, இந்த மழை வந்தா கொஞ்சம் இந்த வெக்கைய குறைக்கும் அப்படின்னு தான் நாங்க யோசிப்போம்.
1: மழை வந்தாலும் திரும்ப பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரி இப்படா வெயில் வெளியில வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
0: இருக்கும், அப்படி சில பேருக்கு அப்படி இருக்கும், சில பேருக்கு இப்படி இருக்கும். பல விதமா நாங்க எல்லாம் யோசிச்சுக்கொள்வோம். டொரண்டோல பாத்தீங்கன்னா இப்பொழுது 14°C ஆக இருக்கின்றது. உடல்நிலை 12 காணப்படுகின்றது. நாளைய நாள் மழைக்குரியொரு நாளாக தென்படுகிறது என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. 5 to 15 mm வரையிலான மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் நாளைய நாள் தென்படுவதாக சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. அத்தோடு டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 4% குறைவடைய போன்றது.
1: இதேவேளையில் நாங்களும் பூவோமா ஊர்கோளம் போட் நிகழ்ச்சியில் இன்றைய நாள் நாங்களும் கொண்டு வந்திருக்கிற அந்த ஊர்களை பார்த்துக் கொள்ளலாம். பூவோமா ஊர்கோளம் போட் நிகழ்ச்சியில் 2 ஊர்களின் பெயர்களை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அந்த ஊர்களின் பெயர்களில் இடம்பெறும் எழுத்துக்களை வைத்து சொற்களை உருவாக்கி நேர்கள் எங்களுடன் இணைந்து கொண்டு அந்த சொற்களை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். நேரொருவர் 3 சொற்கள் வரை பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கும் அந்த ஊர்கள் தமிழ்நாட்டிலிருந்து திருப்பத்தூர், இதேவேளையில் இலங்கையிலிருந்து ஊர்காவட்துறை.
0: இந்த 2 ஊர்களையும் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். நாங்கள் உதாரணத்திற்கு ஒரு 3 சொற்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: 3 சொற்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது. பறை, ஊர், காத்து ஆகிய சொற்கள் நாங்கள் தந்திருக்கிறோம். நேர்கள் இணைந்து கொண்டு இந்த 3 சொற்கள் தவித்து வேற சொற்கள் உருவாக்கி கொண்டு எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். 3 சொற்கள் வரை நேர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.
0: மீண்டும் ஒரு முறை அந்த 2 ஊர்களையும் உங்களுக்காக தருகின்றோம். இலங்கையிலிருந்து ஊர்காவட்துறை, அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து திருப்பத்தூர்.